நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 வைசாக மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி இன்று சனிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நாளொரு குரல். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். 71வது குரலாக அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் என்பதாகும்.

0: நினைவு கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:10. நேர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள், வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, இதில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 புதுச்சேரி

மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல், 11:47 மெலடி மேஜிக், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

பிற்பகல் 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் இரவு 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும். மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02-8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம், அமைப்பு நவரத்னா, படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், 9:00 அரங்கிசை, தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு, யான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் மிருதங்கம், சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இனிக்கும், 11:02 புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 11:30 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரலை நட்பு எனப்படுவது நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். பகல் 12:00 துலாக்கோள், நேயர் கருத்து மடல்கள், 12:15 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி, 12:30 பன்னிசை மாலை நம்மாழ்வார் பாசுரங்கள், 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:00 மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை, 2:40 பிரெஞ்சு மொழி பாடம், ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன், மாணவி எம் பல்லவி. இரண்டு வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், இ காயத்ரி அவர்களின் வீண இசை கேட்கலாம், மாலை 4:00 ஒலிச்சித்திரம், 6:00-60:00 வரை திரைப்பட ஒலிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ் பி முத்துராமன் அவர்கள், 5:00 இளைய பாரதம் நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா, 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி, மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம், சென்னை அஞ்சல், இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை.

வேலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி என்றில், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் காயல் இசை, படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாட். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:05, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. நேர்களே, கடலூர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மழுவேந்திய விநாயகர் திருக்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் 11ஆம் ஆண்டு தீமிதி உற்சவம் நிகழ்ச்சிகளில் இன்று மாலை கொடியிறக்கம் நடைபெறும்.

மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ மதங்கீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு பள்ளிரு சிவபெருமான் அம்பிகை திருக்கல்யாணம் மற்றும் மதங்கீஸ்வரருக்கு 12 ரிஷப வாகன திருக்காட்சி வைபவம் நடைபெறும். விழாவில் இன்று மாலை அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், விநாயகர் அபிஷேக, திருவருட்பிரசாதங்கள் வழங்குதல் நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள் நேர்களே.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஔவையார் ஆத்திச்சூடி தந்து அறம் போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது தளராத மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் உள்ளதை சிறப்பாக பாதுகாப்பதே உண்மையான அறம் என்பதை மிக எளிய சொற்களில் கவிஞர் இங்கே வலியுறுத்துகின்றார். சட்டையை கரியாகாமல் பார்த்து கொள்வது, தண்ணீரில்

0: கண்டபடி ஆடாமல் இருப்பது, எரியும் நெருப்பின் முன் எச்சரிக்கையோடு இருப்பது என உடல் நலத்தையும் தூய்மையையும் முதல் அறமாக அவர் முன்வைக்கின்றார். சரியான வழியில் நடப்பாய் என்று அவர் சொல்லும்போது அது கால்களால் நடக்கும் பாதையை மட்டுமல்ல, வாழ்வின் ஒழுக்க பாதையையும் குறிக்கின்றது. கவிஞரின் தனிச்சிறப்பு அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி, நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு. இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில், மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒழிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும் ஆளாகின்றான். பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு, நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேரம் 6:15, 5 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்.

0: பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: நேரம் 6:23:32 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹாஜி குல் முகமது பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 2 சனிக்கிழமை. நேரம் 6:35. நேயர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று தினை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: குரல் வரத பார்த்தா பின்னாடி வர கார்ல தான் குரல் வருது. கார்ல இருந்து நம்மள யார் கூப்பிடுவா?
2: கருத்தமுத்தா.
1: எப்பா கருத்தமுத்த, என்னப்பா கார்ல வர?
2: கருத்தமுத்த மச்சான் வீட்டுக்கு போனா, மச்சான் தான் காரை கொஞ்சம் ஒரு 10 வச்சிருக்கு மாமா அப்படின்னு சொன்னான். அதான் காரை எடுத்துட்டு வந்தம்பா.
1: ஓஹோ, அப்படியா? 10 உன் காரு நம்ம ஊர்ல தான் இருக்க போதா?
2: ஆமா.
1: சரிப்பா, இந்த நேரத்துல நானும் காரு கத்துக்கணும்பா. சரி கருத்தமுத்து, மேல என்னப்பா இருக்குது?
2: மேல பணம் மரத்துல நொங்குதா இருக்குதா?
1: எப்பா உன் காரு மேல அந்த கேரியர்ல என்ன இருக்குன்னு கேட்டப்பா.
2: ஓ, கார்ல கேட்டியா கருத்தமுத்தா? மச்சான் 1.5 தினை கொடுத்தானா, அதான் மேல கட்டி வச்சிருக்கான்.
1: ஓஹோ, தேனா சிறுதானியத்தை எடுத்துட்டு வரியா?
2: ஆமா.
1: சரி சரி, என்ன பண்ண போற?
2: 1.5 ஏக்கர் தேனை பயிரலாம்னு தான் விதைக்காக கொண்டு போறோம்பா. சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய சொன்னேன், சரி அதான் தேனை பயிரலாம்னு எடுத்துட்டு வந்தேன்.
1: கருத்தமுத்த, உன் கார்லயே வரம்பா.
2: சரி,
1: நீ என்ன கேக்குறியோ அதை நான் சொல்றேன், நீ கேட்டே வா.
2: கருத்தமுத்த, காருக்குள்ள உட்காரு.
1: சரிப்பா, உட்காண்டப்பா, சொல்லுப்பா.
2: தினம் மட்டும்தான் என்கிட்ட விதையா இருக்குது, எப்படி பயிரிடலாம், எப்படி விதைக்கலாம், தொழில்நுட்பங்களை பத்தி நிறைய விளக்கமா சொல்லுப்பா எனக்கு.
1: கருத்தமுத்து, ஆடி அப்புறம் புரட்டு.

0: புரட்டாசி போட்டோம்.
1: ஆமா,
0: இதுதான் தென பயிரிடத்துக்கு ஏத்த பருவம். பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழைக்காடா இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் பயிரிடுறாங்க. நீ வந்து சமதளத்துல பயிரிட போற,
1: ஆமா,
0: அதுவும் முத முறையா நீ முயற்சி பண்ற, எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன்பா.
1: சரி சரி, உனக்கு எல்லாம் தெரியும்பா, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கான். ஏதோ கோ 5 6 ஆறுன்னு சொன்னாங்கப்பா. கோ 6ன்னாங்க.
0: ஓ, நல்ல ரகம் தான்ப்பா.
1: அப்படியா?
0: கோ 6ங்கிறது ஒரு 85-90 நாள் பயிர் தான். 3 மாசத்துக்குள்ள நம்ம அறுவடையை முடிச்சுக்கலாம்.
1: சரி,
0: மகசூல் வந்து ஒரு 1500 கிலோ ஒரு ஹெக்டரு கிடைக்கும்பா. கோ 7 ஒரு ரகம் இருக்கு, அது ஒரு 80-85 நாள் தான். இதை விட ஒரு 5 நாள் 10 நாள் கம்மி தான்.
1: பரவாயில்ல,
0: மகசூலு ஆனால் கொஞ்சம் அதிகம்ப்பா. 1800 கிலோவுக்கு மேலே கிடைக்கும்ப்பா ஒரு ஹெக்டருக்கு. சரி, உன் தினையும் நல்ல தினை தான்.
1: கதமுதா, கோ 8 இருக்குதா?
0: கோ 8 கிடையாதுப்பா, கோ 6 கோ 7.
1: ஓஹோ, சரி சரி சரி. நிலம் எப்படி பார்த்தா இருக்கிறது, அதை பற்றி சொல்ல.
0: எப்பா, செம்மண் அப்புறம் இருமண் கலந்த நிலம் இதுக்கு ஏற்ற நிலம். ஓ, நிலத்துல அந்த மேற்க இருக்க நிலம் இதுக்கு ஏத்ததா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நல்ல நிலம், அது ராசியான நிலம் பாது.
0: ஆமாப்பா, அது கொஞ்சம் நல்லா மேட்டுப்பாங்கான பகுதி, தண்ணியும் நிக்காது, மழை கிழ பெஞ்சா கூட அப்படியே வடிஞ்சு உடையாந்துரும்,
1: ஆத்துல ஓடுறோம்.
0: ஆமாப்பா, அந்த இடம் நல்ல இடம் நினைக்கிறேன். நிலத்தை நல்லா சட்டி கலப்பை போட்டு நல்லா உழவு செஞ்சு, அது இந்த கோட உழவு செஞ்சோம்னா அதை விட நல்லது எதுவும் இல்லப்பா. கோட உழவு கோடி புண்ணியம்.
1: ஆமா காத முத்த,
0: சரியா? களையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், இந்த பூச்சி புழு இதெல்லாம் இல்லாமல் பண்ணிக்கலாம்.
1: ஆமாம்,
0: சரியா?
1: மண் வாசனை அப்படியே ஆளே தூக்கம்.
0: ஆமாம்ப்பா, விதை அளவு பார்த்தோம்னா வருஷம் விதைப்புன்னா ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ தேவைப்படும். நம்ம தூவுறோம் அப்படின்னா ஒரு 12.5 கிலோ தேவைப்படும்ப்பா. வருஷக்கு வருஷம் ஒரு 25 சென்டிமீட்டரு,
1: சரி,
0: செடிக்கு செடி ஒரு 10 சென்டிமீட்டர். இதை நம்ம வச்சுக்கணும்ப்பா. விதைக்கிறதுக்குன்னு இப்போ விதைப்பான் கருவி இருக்கு, அதை பயன்படுத்திட்டு வேச்சோம்னா ஈரங்காயத்துக்கு முன்னாடி எல்லா வயல்லையும் நம்ம இதை வச்சிடலாம்.
1: ஓஹோ,
0: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா.
1: என்னதுப்பா?
0: நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்யணும்.
1: ஓஹோ,
0: ஆமாம்.
1: அது எப்படி செய்யணும்?
0: இப்போ அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போர்ட் பாக்டீரியா அதெல்லாம் வச்சு நம்ம விதை நேர்த்தி செய்யலாம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னா அசோபாஸ், 3 பொட்டலம், ஒரு பொட்டலத்தில் 200 கிராம் இல்லையா?
1: ஆமாம்,
0: 3 பொட்டலம்னா 600 கிராம். 6 அரிசி கஞ்சியோட கலந்து நிழல்ல நல்லா உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்பா. நிலத்துல வந்து இந்த அசோபாச நம்ம போடுறதா இருந்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு 10 பொட்டலம், அதாவது 2 கிலோ போடணும்பா. 25 கிலோ மணல், 25 கிலோ தொழுவுறோம். இதுல கலந்து நம்ம விதைச்சோம்னா நல்லா இருக்கும். இன்னும் வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் உனக்கு?
1: அப்புறம் காத்தமுத்த, அந்த தினைக்கான உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, இதையும் கொஞ்சம் சொல்லு.
0: சொல்றேன்ப்பா. உரம் வந்து நம்ம அடி உரமா ஒரு 12.5 டன் மக்கிய தொழு உரத்தை இந்த கடைசி உழவும் போது நம்ம நல்லா போட்டுருந்தோம். இது நமக்கு போதுமான இது. இது போக ஒரு 20 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து. அந்த விதைக்கிறப்ப அடி உரமா போட்டோம்னா நம்ம தினை வந்து நல்லா கிளம்பி ஆங்காரமா வரும்பா. 20 கிலோ தழைச்சத்தை விதைச்ச ஒரு 20-25 நாள் கழிச்சு நம்ம ஈரம் இருக்கிறப்ப பயன்படுத்தணும்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். களை வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா 18-ல இருந்து ஒரு 20 நாள்ல ஒரு கை களை எடுத்துரு. அதையும் மீறி கொஞ்சம் களை இருக்குதுன்னா ஒரு 40வது நாள்ல இன்னொரு களை எடுத்துருப்பா. பயிர் இடைவெளி நான் முக்கியம் சொன்னேன் இல்லையா, அதையும் நம்ம இந்த 15-18 நாள் களை எடுக்கிறோம்ல, அப்பயே அந்த பயிர் எண்ணிக்கையும் நம்ம பாத்துக்கணும். ரொம்ப நெருக்கமா இல்லாம பாத்துக்கணும். வருஷத்துக்கு வருஷம் 25 சென்டிமீட்டரு, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டரு, இதை நம்ம பாத்துக்கணும். பயிர் பாதுகாப்பு கேட்டல,
1: ஆமா,
0: இது அதிகமா ஒண்ணு நோய் இல்லாம ஒண்ணு தாக்காதுப்பா. பூச்சி எல்லாம் அந்த அளவுக்கு தினைய தாக்குறது இல்ல, அதனால பயிர் பாதுகாப்பு ஒண்ணும் தேவையில்லை. ரைட்டா? நம்ம வந்து இந்த கோடை உழவு செய்யறப்பயே இந்த புழு பூச்சியெல்லாம் நிலத்துல எல்லாம் போயிடும், அதனால இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அறுவடை அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் பண்ணி.
1: ஆமா, முக்கியமானது அறுவடை
0: தானே. கதிர் நல்லா காஞ்சி இலையெல்லாம் நல்லா பழுத்த பிறகு அறுவடை செய்யணும். காய வச்சு அடிச்சு தானியங்களை பிரிச்சு நம்ம சுத்தம் செஞ்சுக்கணும். உயர் விளைச்சரகங்களை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதோட நம்ம சாகுபடி குறிப்புகளையும் கட்டாயமா நம்ம இதில் பயன்படுத்தும் போது ஹெக்டருக்கு 1850 கிலோ வரைக்கும் நம்ம தானிய விளைச்சல் கிடைக்கும். நல்ல முறையில் பண்ணோம்னா ஒரு 5500 கிலோ தட்டை, அது நம்ம வந்து

0: கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்திக்கலாம், அதுவும் கிடைக்கும்பா. இந்த தானியத்தை சாக்கு பையில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு பாதுகாத்து வந்தோம்னா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும்பா. தேவைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நல்லா டிமாண்ட் இருக்குதுன்னா அந்த நேரத்தை பார்த்து நம்ம விற்றுக்கலாம்பா.
1: ஆஹா, பரவாயில்ல காத்து முத்தியா, சிறுதானியத்தில் தென சாகுபடி பற்றி நல்லா தெளிவாக சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரியே அந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி நல்லா விளைச்சல் பண்ணி நம்ம ஊர்லேயே மொதல் ஆளாக தென சாகுபடியில் நல்ல லாபம் அடையிறேன்பா. ஆமாம் காத்து முத்தியா, இந்த தென சாப்பிட்றதால உள்ள மருத்துவ பயன்கள் இது எதனா இருக்குதாப்பா?
0: கத்துமுத்து,
1: ஆ
0: அந்த காலத்தில் சங்க இலக்கிய பாடல்கள்லேயே
1: ஆ
0: தேனும் தினைமாவும்
1: ம்
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தினைமாவு கூட தேனை கலந்து சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு உடல் வலு கொடுக்கும், எல்லா விதத்துலேயும் நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத ஆதி தமிழர்களே உணர்ந்து பாடி வச்சுட்டு போயிருக்காங்கப்பா.
1: அடேப்பா, அப்பயே பாடி இருக்காங்க.
0: ஆமாம்பா, தினை கொஞ்சம் சூட்டை கலப்புறது, அதனால தேனை கலந்து சாப்பிட்றது நல்லதும்பாங்க. தேனை இட்லி எல்லாம் சாப்பிட்டு போறேன், அருமையா இருக்கும்பா.
1: என் பாட்டி கொடுத்துறாங்க, சாப்பிட்டுக்கிறேன் நானு.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி கருத்தமுத்தா.
0: கருத்தமுத்த, கார்ல பேசிட்டே வந்தோம்,
1: ஆமா
0: என் வீடு வந்துருச்சுப்பா, நான் இறங்கிக்கிறேன். நீ போய் இந்த தேனைய விதைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பி,
1: சரி சரி.
0: நாளைக்கு வந்து நான் பாக்குறேன்பா.
1: நாளைக்கு அந்த ஒத்த பனைமரத்தடிக்கு வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா, வந்துடுறேன்பா. டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு போனேன், இறங்கிக்கிறேன்.
1: ஆ ஆமாம் ஆமாம்.
0: கத்தமுத்து, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா?
1: சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
0: நீ போயிட்டு வாப்பா.
1: சரி வரேன் கத்தமுத்து. டிரைவர் வண்டி எடுங்க.

0: நேர்களை உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்ப தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம்

0: வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயை சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமான் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது, சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: இக்கோலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு குறியீடு. இப்போ இக்கோலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது எப்படி அதை தோராயமா மெஷர் பண்றாங்க? பர்டிகுலரா வந்து நம்ம எந்த உற்பத்தி செய்யும் பொழுதும் அதுல வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது கரியமில வாயுனுடைய உமிழ்வு வந்து அதுல இருக்கும். அந்த உமிழ்வு எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவு. ரெண்டாவது வந்து நம்ம எந்த செயல்பாடு செய்வதற்காகவும் நம்ம பயன்படுத்துகிற நில அளவு எவ்வளவு தூரம், அதாவது பில்டப் ஏரியா அப்படிங்கறத சொல்றாங்க. மூன்றாவது வந்து காடுகளினுடைய வளங்கள் நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம். நான்காவது வந்து பயிர் வகைகளோ இல்லைன்னா வந்து தாவர வகைகளோ நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம். அஞ்சாவது வந்து மீன் வளங்கள். இந்த 5 வகையான வளங்களை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ஒரு குறியீடாக எடுத்துக்கிறாங்க. இவைகள் எல்லாமே உற்பத்தி செய்கிற இடம். இந்த உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து ஒரு பொருட்களை நாம் எடுத்து அந்த பொருட்களை நாம் வந்து ஒரு பக்குவப்படுத்தி அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான எனர்ஜியாக இல்லைன்னா நமக்கு தேவையான மின்சாரமாக பயன்படுத்த போகிறோம். நமக்கு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கோ ஒரு நிறுவனங்கள் கட்டமைப்பதற்கான ஒரு இடங்களாக அதை பயன்படுத்தி கொள்கிறோம். மூணாவது வந்து மரம், பேப்பர், காகிதம் போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்காக தேவைப்பட்ட மரங்களாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம வந்து உணவு பொருட்களாக எடுத்துக்கிறோம். கடைசியாக வந்து மீன் வளங்கள், மீனை வந்து உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக வருகின்ற பொருட்களாக 5 வகையான பயன்பாடுகளும் 5 வகையான உற்பத்தி செய்கின்ற தளங்களாகவும் நம்ம பார்க்குறோம். இந்த

0: பயன்படுகின்ற ஐந்தும் உற்பத்தி செய்கிற ஐந்தும் சமத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குளோபல் ஹெக்டேர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த வளங்களை எல்லாம் ஒரு நபருக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு குறியீடாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குறியீடின்படி பார்க்கின்ற பொழுது இப்போ இருக்கிற உலகம் இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு தேவையான வளங்களை கொடுக்க வல்லதாக இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, பல மடங்கு நாம் குறைஞ்சிருக்கோம். அதாவது பல மடங்கு நமக்கு வளங்கள் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம அதிகமாக வளர்ந்துட்டோம், நமக்கு தேவையான வளங்கள் இந்த உலகத்தில் மிக மிக கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சூழல்களில் நாம் எதை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாம் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு சுழற்சி பொருளாதாரத்திற்குள்ளே நுழைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வளங்களை பயன்படுத்திக்கிட்டே வந்ததுனால வளங்கள் வந்து தொடர்ந்து குன்றி இப்போ இல்லாமல் ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. இப்போது வளங்கள் இல்லாத காரணத்தினால இல்லை, வளங்களை வந்து ஒரு இயற்கை சூழலிருந்து நாம் வந்து எடுக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற மாசு அதிகமாகிறதுனால வளங்களை தொடர்ந்து நாம் பயன்படுத்த முடியாத ஒரு எல்லைக்கு நகர்ந்து விட்டோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உபகாரம் என்னென்னா, இருக்கின்ற வளங்களை எப்படி வந்து நம்ம பாதுகாக்க போகிறோம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ வளங்கள் வந்து உற்பத்தியாகி ஒரு கழிவாக இருக்குது இல்லையா, இந்த கழிவுலேருந்து அந்த வளங்களை எப்படி மீட்டுருவு செய்வது, இந்த ரெண்டுத்தை தான் பிரதானப்படுத்தி நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு பேர் சர்க்குலாரிட்டி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது, ரிசோர்ஸஸ் டீகப்ளிங் இல்லைன்னா ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டுமே வேறு வேறு திசைகளில் நோக்கி போய்கிட்டுருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகமாக அதிகமாக இயற்கை வளங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நகர்வை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சரி பண்ண போகிறோம். எப்படி சரி பண்ண போகிறோன்னா, இயற்கை வளங்களும் குன்றக்கூடாது, அதே சமயத்தில் மனித வளமும் மேம்படணும் அப்படிங்கிறத மையமாக வைத்து, அதாவது திட்டத்தை கட்டமைப்பதற்காக வந்த ஊடகம் தான் சர்க்குலாரிட்டி, மறு சுழற்சி முறை. அப்போ இதுக்கு பேர் சுழற்சி பொருளாதாரம் அப்படிங்கிறதுடைய எல்லையில் நம்ம பார்க்குறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அவரை டச் வெளியுறவு அமைச்சர் திரு டோம் பெரன்சன் வரவேற்றார். பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் அந்நாட்டு மன்னர் மற்றும் ராணியை சந்திக்க உள்ளார். நாளை அவர் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றுவதுடன் முன்னணி டச் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செயற்கை நுண்ணறிவு துறையில் பல முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்த பயணத்தின் போது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்திற்கு இந்தியாவின் ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிராந்திய நிலைத்தன்மை, உலகளாவிய எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு அதன் முக்கியத்துவத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியானுடன் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதான சமீபத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்தார். எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறு அரசு விடுத்த வேண்டுகோளின் பேரில் உச்சநீதிமன்றம் இதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நேற்று அறிவித்துள்ளது. மெய்நிகர் வழக்கு விசாரணை, வீட்டில் இருந்தே வேலை, தொகுப்பு கார் பயணம் ஆகியவை இதில் அடங்கும். கத்திரிவெயில் வாட்டி வதைத்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று ஒரே நாளில் 7.5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:57 FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது. நிழலாய் தொடரும் நினைவுகள்.

0: சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: நேர்களுக்கு வணக்கம். இது நினைவலைகள். இந்த நிகழ்ச்சியில என்னோட கூட இன்னைக்கு ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து இணைகிறாங்க. மின்னஞ்சல் வாயிலாக அவங்களுடைய தொலைபேசி என்ன அனுப்புனாங்க, அதன் மூலமா நாங்க தொடர்பு கொண்டிருக்கோம். ஹலோ மேடம், வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க மேம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்க மேம். நினைவலைகள் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள் மேம். எனக்கு நினைவலைகள்ல ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். வந்து சின்ன வயசுல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளூர்லயே படிச்சேன். அப்ப அந்த 4வது வகுப்பு படிக்கும் போது என்ன வந்து கோமுகி அணை, அந்த அணைக்கு என்ன டூர் கூட்டிட்டு போனாங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க நாங்க எல்லாம். அப்போ வந்து நடந்து வந்து நாகலூர் அந்த ஊர்ல ஏறி பஸ் ஏறி கள்ளக்குறிச்சி வந்து கள்ளக்குறிச்சில இருந்து கச்சிராப்பாளையம் போய் அங்க இருந்து அந்த டேமுக்கு நடந்து போய் அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு பார்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விளையாடிட்டு வந்தோம். அப்ப அந்த டேம் மேல போய் ஏறி பார்த்துட்டு படிக்கட்டு சின்ன சின்னதா இருந்தது, அதை எண்ணிக்கிட்டே நானும் என் ஃப்ரெண்டு பூங்குடின்னு சொல்லி எண்ணிக்கிட்டே வரும்போது கால் இடறி கீழே விழுந்துட்டோம் ரெண்டு பேருமே. அப்ப ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து எண்ணிக்கிட்டு வரும்போது படிக்கட்டு உருண்டு உருண்டு வந்து எண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அந்த ஞாபகம் எல்லாம் வருது. இப்ப எங்க ஊர் வழியா தான் அந்த 6 கோமிகை அணை 6 போகுது. அதுலாம் சின்ன வயசுல விளையாடினது, குளிச்சது, தண்ணி மொண்டுட்டு வந்தது குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த 6 தாண்டிதான் நாங்க நாகலூர் ஸ்கூலுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கதான். இப்ப நாங்க அந்த சைக்கிள்ல போனது அதெல்லாம் நினைவுக்கு வருது. அதுக்கப்புறம் 12வது வகுப்பு முடிச்சுட்டு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ஊர் வந்து அரியலூர் பக்கத்துல செந்துறை பொட்டவெளி அப்படிங்கிற ஊர்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பெரியம்மாவோட நாத்தனார் பையன் அவரு வந்து சென்னையில வேலை பார்த்தாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சோசியாலஜிஸ்டா இருந்தாரு. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க சின்ன வயசுலேதான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நல்ல மெட்ராஸ்ல மாப்பிள்ள வேலையில இருக்கிறாருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க இருந்தோம் 35 வருஷமா. அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து செட்டில் ஆயிட்டோம். அந்த கல்யாணம் பண்ணும்போது என்னை வந்து பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது வேன்ல கூட்டிட்டு போனாங்க எங்க ஊர்ல இருந்து வேளாக்குறிச்சி. அங்க இருந்து பொட்டவெளிக்கு கூட்டிட்டு போகும்போது அப்ப வேன்ல வந்து அந்த ஒரு பாட்டு எல்லாம் போட்டாங்க. அப்ப அதுல ரேடியோ எல்லாம் இருக்கு. அதுல பாட்டு போடும்போது மாமாவும் பொண்ணா கொடு ஆமா சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து அழுகையா தண்ணியா கொட்டுது அப்படியே. ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயோ போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அப்பா அம்மாவை கூட இருக்க முடியாதுங்கிற ஞாபகம் வந்தது அந்த வயசுல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நாங்க சென்னை வந்து செட்டில் ஆயிட்டோம். அப்புறம் எனக்கு ஒரு பையன், அவரு வந்து படிச்சு அங்கேயே படிச்சு எல்லாம் முடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. என்ஜினியரிங் முடிச்சுட்டு லாயரை முடிச்சுட்டு ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதாங்க மேம் என்னோட வாழ்க்கை நினைவுகள் வருது. இன்னொரு விஷயம்னா பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போவோம். அப்போ அங்க போகும்போதெல்லாம் பாட்டி வீட்டுல நாங்கள் பாட்டிக்கு 15 பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் லீவ்ல வந்து ரொம்ப இதுவா இருக்கோம். அங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கு. எல்லாரும் அங்கெல்ல மாமரத்துல தூளி கட்டி ஆடுறது எல்லாம் பண்ணுவோம். அப்ப நிலா சோறு கொடுப்பாங்க. இரவுல வந்து எல்லாருக்கும் கையில உருட்டி உருட்டி கதை சொல்லிக்கிட்டே வானொலி இருக்கும், அதையும் கேட்டுக்கிட்டே நாங்க நிலாசோறு சாப்பிட்டதெல்லாம் நினைவலைகளா வருது. நினைவோ ஒரு பறவையாக மனசுல பறந்துகிட்டு இருக்கு அந்த நினைவுகள்லாம்.
1: நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்க 3 விஷயம் வந்து, ஒண்ணு உருண்டு உருண்டு வந்தது, இன்னொன்னு உங்க அழ வச்சு ஒரு பாட்டு போட்டது. சரி, உங்களுக்கு அதே பாடல உங்களுக்கு ஒலிபரப்பு செஞ்சிடலாமா? அது உங்க விருப்ப பாடலா இல்ல வேற ஏதாவது பாடல் வேணுமோ?
2: இல்ல அதே போட்டாலும் பரவாயில்லங்க மேம். வேற பாடல்னா அந்த ஆகாஷவாணி நீயே என் ராணி அந்த பாடல் எனக்கு ரொம்ப

0: ஏன்னா ஆகாஷவாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலும் ரொம்ப பிடிக்கும். என்ன யாரோ தாலாட்டுற மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. அது போட்டாலும் சரி.
1: ஓகே, அப்போ உங்க காதல் வானொலி மீதும் இருக்கு இல்லையா?
0: அப்ப நான் பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இது இப்ப
1: இல்ல,
0: இன்னைக்கு வரைக்கும்
1: பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படிங்க கேட்க முடியும்?
0: அம்மா வயித்துல இருக்கும் போது
1: அடேங்கப்பா. ஓகே, கருவிலேயே வானொலி கேட்டு வளர்ந்த ஒரு பெண்மணி நீங்க.
0: ஆமாங்க மேம், அப்படி சொல்லலாம். ஏன்னா அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வானொலியே தான் என்னோட உற்ற தோழி, உயிர் தோழி. ஆகாஷவாணி என் இதய வாணி.
1: ஓ, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆகாஷவாணி வானொலி இப்போ 90 ஆண்டுகளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த
0: ஆமா
1: நேரத்துல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கேட்டிருப்பீங்களா? வயசையே கேட்க கூடாது, இப்படி கேட்டுட்டேனே. தாண்டிட்டீங்களா? சரி, ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். உண்மையான வயசுலாம் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. வேற ஏதாவது நினைவுகள் இருக்கா நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது? சரி, கல்யாணம் ஆகி போனீங்கல்ல, அழுது அழுது தானே போனீங்க, அப்புறம் எப்படி செட் ஆச்சு?
0: அப்புறம் அப்படி சென்னைங்கும் போது அப்படியே அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. அப்படியே அப்புறம் பீச்சு அதெல்லாம் அப்படியே செட் ஆயிடுச்சுங்க மேம்.
1: ஊரை புடிச்சு மாப்பிள்ளையும் புடிச்சிருச்சு உங்களுக்கு.
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை. நல்ல,
0: ஆமாங்க.
1: ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
1: நன்றி நன்றி. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நீங்களும் நினைவலைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். நினைவலைகள்
1: நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமுகன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5

0: நாடுகள் பயணத்தின் மூன்றாவது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில்

0: போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 8 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகள் ஏற்படுற பிரச்சனையில நிமோனியா காய்ச்சல், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். நிமோனியா காய்ச்சல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு காமனா சளி பிடிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி சளி பிடிக்கலாம். பட் நிமோனியா காய்ச்சலுக்கும் நம்மளுடைய சாதா சளி இருமலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு சாதாரண சளி பிடிக்குது, ரன்னிங் நோஸ் மாதிரி தண்ணியா மூக்குல வடிகிறது, இல்ல கொஞ்சம் இருமல் இருக்கிறது, தொண்டை வலி இருக்கு, காது வலி இருக்கு, காதுல இருந்து சீழ் வடிகிறது, இதெல்லாம் வந்து ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல வர காமன் இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கான குழந்தை நல மருத்துவர் அருகே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியாயிடலாம். பட் அது நிமோனியா காய்ச்சலாம் மாறும்போது இல்ல நிமோனியா காய்ச்சலாவே வரும்போது ரொம்ப சிவியரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம் உயிர்க்கே கூட ஆபத்தா முடியற மாதிரி நிமோனியா காய்ச்சல்களுடைய பாதிப்பு ஏற்படலாம். சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் நிமோனியா காய்ச்சல் வரும்போது ரொம்ப ஹை கிரேடான ஃபீவர், 101, 102 அந்த மாதிரி ஃபீவர் பர்சிஸ்டண்டா ஒரு நாள் இல்லாம 2-3 நாள் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபீவர் ரொம்ப ஹை கிரேடா இருக்கலாம். குழந்தைங்க ரொம்ப ஈஸியா சோர்ந்து போயிடலாம். ஒரு நாள் ஜுரம் தான், ஆனா குழந்தை ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா போய் மருத்துவர் அணுகணும். இல்ல குழந்தைங்களோட மூச்சு விடுற தன்மை வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூச்சு விடுறாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு இத்தனை தடவை மூச்சு விட்டோம்னா அது நார்மல்னு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம மூச்சு விடுறதுடைய நிலைமை ரொம்ப அதிகமாகும் போது, மூச்சு திணறல் அதிகமாகும் போது அது நிமோனியா காய்ச்சலான அறிகுறியா இருக்கலாம். சோ குழந்தைங்களுக்கு நுரையீரல பாதிப்பு ரொம்ப அதிகமாகும் போது அவங்களோட மூச்சு திணறல் வரும், மூச்சோட சிரமம் ரொம்ப அதிகமாகலாம், அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது ஒரு நாள் சளி ஜுரத்திலேயே அவங்களுடைய மூச்சு வாங்குற தன்மை ரொம்ப குறைஞ்சி ரொம்ப ஃபாஸ்டா பிரீத் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா பிரீத் பண்றாங்க அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி நம்ம நுரையீரல்ல சளி இருக்கா, அது நிமோனியா காய்ச்சலா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கணும்.

0: இப்ப இருக்க காலகட்டத்துல நிமோனியா காய்ச்சல் வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், மத்த சில காரணங்களாலையும் வரலாம். காமனா இப்ப ஃப்ளூ காய்ச்சல் வந்து இன்ஃபுளுசா ஏ, இன்ஃபுளுசா பி, இன்ஃபுளுசா சி, அது இல்லாம H1N1 அப்படின்ற ஃப்ளூ காய்ச்சல், அந்த ஸ்வைன் ஃப்ளூ காய்ச்சல், எல்லா ஃப்ளூ காய்ச்சலுமே வைரஸ் வகையை சேர்ந்தது தான். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு சிவியரான நிமோனியாவை காஸ் பண்ணலாம். சோ அதனால குழந்தைங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கணும். சோ வைரஸ் இல்லாம பாக்டீரியானால நமக்கு நிமோனியா காய்ச்சல் வருமானா கண்டிப்பா வரும். முக்கியமா வந்து நியூமோகோக்கல் நிமோனியானால வர நிமோனியா ரொம்ப சிவியரான காஸ் பண்ணலாம். நியூமோகோக்கல் நிமோனியா வந்து நுரையீரலையும் பாதிக்கலாம், அது வந்து மூளையையும் பாதிக்கலாம். அது நிமோனியா காய்ச்சல் சரி பண்ணும் போது மூளை காய்ச்சலும் சேர்ந்து சில குழந்தைங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. மத்த பாக்டீரியானாலையும் பாக்டீரியல் நிமோனியாஸ் வரலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ஹை கிரேட் ஃபீவர், மூச்சுடன் தன்மை குறைஞ்சு ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகி மூச்சு திணறலோட குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம். சோ எல்லாரையுமே வந்து எக்ஸாமின் பண்றது மூலமாவும் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது மூலமாவும் நிமோனியா காய்ச்சல் எவ்வளவு சிவியரா இருக்குன்னு பார்க்கலாம். என்ன காரணமோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், பாக்டீரியல் நிமோனியாக்களுக்கு ஆன்டிபயோட்டிக் செலுத்தியோ, வைரல் நிமோனியாக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பொறுத்தியோ, ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய மூச்சு திணறலை வந்து நம்ம சரி பண்றதுக்கு ஆக்சிஜன் மூலமாவோ இல்ல வென்டிலேஷனுடைய ஆக்சிஜன் மூலமாவோ அவங்களுடைய நிமோனியா காய்ச்சலை சரி பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிமோனியா காய்ச்சலை நம்மளால ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணா, ரொம்ப லேட் பிரசன்டேஷன்ல கூப்பிடாம ஏர்லியா நம்ம இன்டர்வென் பண்ணும்போது அவங்களுடைய மூச்சு சீராகுது, அவங்களுடைய காய்ச்சலை நம்ம ட்ரீட் பண்ணி சீக்கிரமா அவங்கள கியூர் பண்ணி அனுப்ப முடியும். சப்போஸ் லேட் பிரசன்டேஷன்ல வந்தா ரொம்ப மூச்சு திணறல் அதிகமா இருக்கும்போது வென்டிலேஷன்ல போடுறதோ ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யறதோடைய எஃபெக்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏர்லியாவே டவுட் இருந்ததுன்னா உடனே நம்ம பக்கத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார மையத்தையோ இல்ல அரசு மருத்துவமனையோ கண்டிப்பா அணுகணும். இந்த நிமோனியாவை பிரிவென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிரிவென்ட் பண்ணலாம். அதுக்கு வேக்சின்ஸ் இருக்கா? இருக்கு. வைரல் ஃப்ளூ காய்ச்சலை பிரிவென்ட் பண்றதுக்கு ஃப்ளூ காய்ச்சல் வேக்சின்ஸ் இருக்கு. சோ ஃப்ளூ காய்ச்சல் வேக்சின் மாதிரியே பாக்டீரியல் நிமோனியாவை பிரிவென்ட் பண்றதுக்கு நியூமோகோக்கல் வேக்சினும் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல நியூமோகோக்கல் வேக்சின் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கோம். பட் ஆனா ஃப்ளூ காய்ச்சலை பிரிவென்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட வேக்சின் நம்ம நேஷனல் ஷெட்யூல்ல இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அது இன்னும் கொஞ்ச நாள நம்ம ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற வேக்சின்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இது மூலமா நம்மளுடைய நிமோனியா காய்ச்சல் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத வேக்சின் மூலமாவும் நம்ம தெரிஞ்சு. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முக்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:17. நேயர்களே, நம்ம எப்பவுமே வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில எப்பவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இல்லைனா ஜென்ரல் நாலேஜ் கேள்வி ஏதாவது ஒன்றத்தோட ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி உங்களுக்கு என்ன அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்படுது, அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படிங்கிறது இன்றைய தினம். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? இதுதான் இன்றைய கேள்வி உங்களுக்கு. முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில நீங்க நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கக்கூடிய வணக்கம் மக்களே போஸ்டர்ல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில நீங்க சொல்லலாம். முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியா சொன்னீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவுல நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு சூப்பரான பாட்டு துப்பாக்கி படத்துல இருந்து கேட்கலாம்.

லைப்ரரி ட்ரெயினர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 இப்படின்னு மொத்தம் 11 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ அல்லது டிப்ளமா அல்லது பிஇ முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு 16/5/2026 அன்று உள்ளபடி 18-28 வயது வரை. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதி, அதாவது இன்னைக்குதான் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள். சோ மேலும் இது பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் tifr.res.in tifr.res.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இதற்கான முழு விவரமும் இருக்கு. சோ நீங்க சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க, இன்னைக்குதான் கடைசி நாள். சோ அடுத்த வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படக்கூடிய செல்லுலார் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆபிசர் 4, டிரைவர் 1 அப்படின்னு மொத்தம் 28 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு 26/5/2026 என்று உள்ளபடி 18-28 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, திறனறி தேர்வு நடைபெறும். இதுக்கும் வந்து நீங்க ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. சோ இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் 26ஆம் தேதி, இம்மாதம் 26ஆம் தேதி இதற்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் ccmb.res.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இதற்கான முழு விவரமும் இருக்கு. சோ பாத்துட்டு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. 7:37:46 ஆயிட்டிருக்கு. ஸோ இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னா, இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதில் இன்ஜினியர் 2, டிரேட்ஸ்மேன் 3, சயின்டிபிக் ஆஃபீஸர் 1,

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில நான் மறுபடியும் இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? இதுதான் இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே போஸ்டர்ல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில நீங்க சொல்லுங்க. முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம்.

7:56 ஆயாச்சு. நேர்களை இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். சோ இப்ப நாம எஃபி கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இன்றைய தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். சோ இந்த முதலாவது சர்வதேச ஒளி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018 May 16, அதாவது இன்றைய தினம் முதல் முறையா 2018 கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது சரியான பதில். 2018 அப்படிங்கிற சரியான பதிலை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜபாளையம் பிரபு வீரா, நெல்லை பாரதி, அரியலூர்ல இருந்து வீரதுரை, ஓட்டியிலிருந்து சுரேஷ், பெரியவளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, முள்ளக்காடு பாபு, கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பொன்னியம்மன் மேடு வண்ணகணேசன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, நெம்மிலி நந்தகுமார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், பெங்களூர்லிருந்து வேலுமணி தனலட்சுமி, புவனகிரி சுமதி பாபு, மதுரை சண்முக சுந்தரம், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், கெடார்லிருந்து அன்பு, இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவில் அனைவருக்கும் உறுதியான வீடுகளை வழங்குவதே மத்திய அரசின் முக்கிய நோக்கமாகும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சதாராவில் நடைபெற்ற மகா அவாஸ் அபியான் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளின் திறப்பு விழா மற்றும் மாநில அளவிலான விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். டெல்லியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த பணி ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இடம்பெறுவதையும் தகுதியற்ற எவரும் பட்டியலில் நீட்டிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இப்பணிகளின் முக்கிய நோக்கமாகும். இஸ்ரேலும் லெபனானும் தங்கள் போர் நிறுத்தத்தை 45 நாட்களுக்கு நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அமெரிக்கா முன்னின்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஏப்ரல் 16ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகோட் தெரிவித்தார். மாவட்ட அளவிலான நீர் மற்றும் சுகாதார குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், மழைக்காலம் நெருங்கும் நிலையில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குமாறும் அந்நீரில் போதுமான அளவு குளோரின் கலக்கும்படியும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் குழாய்களை பராமரிக்க வேண்டும் என்றும் தொட்டிகளை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 6 உதவி ஆய்வாளர்கள், 4 துணை உதவி ஆய்வாளர்கள் உட்பட 14 போலீசார் அதிரடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆண்கள் இரட்டையர் ஜோடியான சாத்விக் சாய்ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர் இன்று மலேசிய வீரர்களை எதிர்கொள்ள உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. குட் மார்னிங், அழகான காலை வணக்கத்தோடு இன்னைக்கு நான் ஆர்ஜே பாரி. ஸோ நம்மளோட ஆர்ஜே நம்ம புதுவை நிகழ்ச்சியில் எந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்க மாதிரியே நானும் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஸோ எங்கே இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: சோ நம்ம ஆர்ஜே கிட்ட பேசிடலாமா? இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்காங்க ஆர்ஜே தேவி. ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மக்களே. ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்க கூட இணையறேன் நான், ஆர்ஜே தேவி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப ஸ்பெஷலாவே எந்த இடத்துல இருந்து போக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய வில்லியனூர், உருவையாறு, திருக்காஞ்சி, சோ இதற்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான ஊர் ஆண்டியார் பாளையம். சோ இந்த பகுதியில இருந்து இந்த மக்களோட தான் ரொம்ப அழகாவே நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு போக போகுது. நிகழ்ச்சியில தொடக்கமா நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹாய் சார், வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: ஆண்டியார் பாளையம் பத்தி நிறைய தகவல்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சுக்க போறோம். ஆண்டியார் பாளையம் அப்படின்னு
3: பேர் வந்து தெரியுங்களா?
2: என்ன
3: சார், அதெல்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்கு, 20 வருஷம் தெரியாது. ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இங்க வந்து எல்லா சௌகரியங்களும் இருக்குது இப்ப, ஓகேங்களா? ஏற்கனவே நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வசதி இருக்காது, ஒழுங்கா போக்குவரத்து வசதி இருக்காது, டிரான்ஸ்போர்ட் வண்டி பஸ் இதெல்லாம் வந்து வராது. இப்ப எல்லாம் அதிகமா பஸ் எல்லாம் வருது, கடலூர் போறது, விழுப்புரம் போறது, எல்லாத்துக்குமே எங்களுக்கு பைபாஸ் பக்கத்துல இருக்குது.
2: இன்னொரு முக்கியமான விஷயம்னா நிறைய மக்களை பார்க்க முடியாது, கரெக்டா?
3: ஆமா, இப்ப பார்க்க முடியாது. இப்ப நிறைய மக்கள் பாரு, திருக்காஞ்சி கோயில் கொஞ்சம் புதுப்பிச்சதுனால நல்லா இப்ப ஜனங்கள் எல்லாம் நிறைய வராங்க, வீடுகளும் நிறைய ஆயிடுச்சு இப்ப, அதனால எல்லா சௌகரியமும் ஆயிடுச்சு, ரோடு வசதி நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விவசாயமும் நடந்துதான் இருக்குது, சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு. இயற்கையான காத்தும் கிடைக்குது, தண்ணியும் சுத்தமா
2: இருக்கு,
3: நிறைய வண்டி
2: போட்டு
3: பாளையத்துல கோயில் மெயின், திருக்காஞ்சி கோயில் மெயின். அப்புறம் பாத்தீங்கன்னா வில்லியூர் பக்கத்துல வந்துடும், மார்க்கெட் போறோம்னா வில்லியூர் போயிடுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் சந்தை கடை மாதிரி பக்கத்துல உருவியாறுல கடைங்க, சாயந்தரத்துல கடை இருக்கும், மருத்துவமனையும் இருக்குது உருவியாறுல, அது அந்த சௌகரியம் இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா விழுப்புரம் போறது உங்களுக்கு சௌகரியமா இருக்கு பைபாஸ் வந்ததுனால, ஓகேங்களா? இந்த பக்கம் போனா கடலூரும் போயிடலாம். ஈஸியா கடந்துடலாம், கடக்கிறதுக்கு ரோடு போட்டதுனால சௌகரியமா இருக்குது. அதாவது கலை தொழில்ன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசாரி வேலைன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு பொருளை உருவாக்குறதுன்றது பெரிய விஷயம், அதனால அந்த தொழில் எனக்கு.
2: அதாவது நீங்க வந்து அத ஒரு மரமா பாப்பீங்க, ஃபர்ஸ்ட் உட்டா இருக்கும், கரெக்ட்டுங்களா? அதுல இருந்து நீங்க அந்த ஒரு பொருள் உருவாக்குனதுக்கு அத நீங்க எப்படிலாம் என்ன மாதிரியான பார்வையில பாப்பீங்க அப்படின்னு?
3: அது வந்து ஃபர்ஸ்டே கற்பனை பண்ணிருந்தோம், ஃபர்ஸ்ட் மரமா இருந்து எடுத்து வெட்டி அறுத்து ரெடி பண்ணும் போதே இப்படிதான் செஞ்சா இப்படி வரும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சாலும் அமைப்பா கரெக்டா இருக்கும். அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு நல்லா பொருத்தமா
2: இருக்கும், ரொம்ப வருஷம்.

0: ஆசாரி வேலை தனியா இருக்குது, சித்திரி வேலை தனியா இருக்குது. அது செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியல. அது பழகணும், ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பழகினாக்கா அதுல போலாம். ஆனா அதுக்கு முயற்சி எடுக்கல.
1: இதுவே
0: நுணுக்கமா பண்ற மாதிரி இருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த செடிங்கெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கோ அப்படி எங்க வீட்டு பயன்பாட்டுக்கு எடுத்துக்குவோம்.
1: தருவீங்களா?
0: அதிகபட்சமா தான் தருவோம். நீங்க திடீர்னு காலைல வந்தீங்கன்னா தரமாட்டோம், நாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா தருவோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். சோ வந்து எங்க ஊருக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரீச் பண்ணணும்னா எப்படி வரலாம் சார்?
0: இது நம்ம தவளகுப்பத்துல இருந்து வரலாம், வில்லியனூர்ல இருந்து வரலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்துல இருந்து வரலாம். பாண்டியில இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்லயும் வழி இருக்கு. வில்லியனூர்ல இருந்து வரலாம், மெயினா அந்த பக்கம் அபிஷேகத்துல இருந்து வந்து இதுல ஜாயின் பண்ணலாம். பொழுதுபோக்கு இங்க எது பொழுதுபோக்குல பசங்க விளையாடி நிற்பாங்க சாயந்தரத்துல, அது இருக்கும். மனசு திருவிது சந்தோஷம் வேணும்னா கரெக்டா இதுக்கு கோயிலுக்கு போய் உட்காந்தாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன கோயிலுக்கு போயிட்டு ஆறுதல்?
0: இப்பெல்லாம் வந்து இப்ப வந்து இந்த வயசுன்னு கணக்கு இல்லை, எல்லா வயசினரும் இப்போ கோயிலுக்கு வராங்க. டைம் பாஸ் பண்றதோட பக்திகள் அதிகமாயிடுச்சு, தெய்வ பக்தி அதிகமாயிடுச்சு, அதனால எல்லாரும் கோயிலுக்கு வராங்க.
1: அது ஊருக்கு வந்தா இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க பாக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா எது
0: கோயில் தான் சொல்லுவோம். திருத்தாஞ்சி பெரிய கோயில்
1: இன்னும் யார் யாரெல்லாம் இந்த ஊரை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க விஷயத்தோட கேளுங்க.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: professor in Latur. Newspapers also carry the story of petrol and diesel prices being hiked by 3 rupees a liter, even though LPG and PNG prices remain unaffected. Economic Times headlines, turmoil spills over. Mostly all papers lead with the story of Madhya Pradesh High Court holding that the Bhojshala complex in Dhar town is a temple dedicated to Goddess Saraswati and barring Muslims from offering Friday prayers. Times of India headlines, disputed Bhojshala site a temple, declares HC. In its editorial titled When Trump and Xi Met, the Hindustan Times says that their meeting in Beijing failed to deliver any big deal. In April 2025, US President Donald Trump fired the first shots in the trade war against China and the rest of the world. Some countries quickly capitulated, but the Chinese dug in their heels and responded in kind. The paper concludes what the meeting has achieved is that the two most powerful men are talking and open to more talking. And finally, the Hindu reports monsoons to arrive 1 week earlier on the 26th of May in Keralam. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. India and UAE signed slew of agreements including setting up strategic petroleum and gas reserves in India. Prime Minister Narendra Modi reaches Netherlands on second leg of his five-nation tour. Prime Minister Modi rejects media report imposing tax on foreign travel. CBSE announces window for re-evaluation of answer sheets for class 12 students. Israel and Lebanon extend ceasefire for 45 days. And in badminton, Indian men's doubles pair of Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to take on Malaysian duo in semi-finals of Thailand Open. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களே, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே தேவி ஆண்டியார் பாளையத்திலிருந்து இணைந்திருக்காங்க. சோ தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
3: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு
3: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: சோ தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருக்காங்க நம்ம ஆர்ஜே தேவி ஆண்டியார் பாளையத்திலிருந்து.
6: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8. நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஆண்டியார் பாளையம்ல இருந்து ரொம்ப அழகாவே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான தகவலோட வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில இணையத்துக்காக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் ஜெயம்மா.
6: எவ்வளவு வருஷமா ஆண்டியார் பாளையம்ல இருக்கீங்க?
7: நாங்க ஒரு 5 வருஷமா இருக்கிறோம்.
6: 5 வருஷமா தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. இது வந்து இங்க உங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்களா? இல்ல
7: சொல்ல, மண்ணு வாங்கிட்டு கட்டிட்டு
6: வச்சிருக்கோம். சரி, ஓகே. இந்த ஊர் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு?
7: பரவாயில்லம்மா, நம்ம மனுஷல்ல நல்லா பழகுறாங்க, பேசுறாங்க, எல்லாம்
6: செய்யறாங்க,
7: பழகியாச்சு, நல்லா
6: பழகியாச்சு, மக்களுக்காக பிடிச்சிருக்கு.
7: ஆமா ஆமா ஆமா ஆமா.
6: நீங்க என்ன பண்றீங்க?
7: நான் ஒரு கடை ஒண்ணு
6: வச்சிருந்தேன்.
7: ஆண்டியார்
6: பாளையம்ல இருந்து நீங்க வந்து எங்கெல்லாம் போயிட்டு பொருட்கள் எல்லாம் வந்தீங்க? சீக்கிரம் இருந்தா சொல்ல வேண்டாம், இல்லன்னா சொல்லலாம்.
7: பெரிய மார்க்கெட் போய் வீட்டுக்காரன் போய் வாங்கிட்டு வருவாங்க, நானும் வாங்கிட்டு வருவேன். பாட்டு கேட்டு
6: பிடிக்கவேண்டிய
7: நல்லா இருக்கும். அதை எங்க வீட்டுக்காரும் கேட்பாரு,
6: கேட்பாங்க.
7: அவங்க வந்து வேலை மேல வச்சு கேட்பாங்க, நான் வீட்டுல கேட்பேன்.
6: வீட்லயே கேப்பீங்க?

0: எந்த பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்?
1: பழைய பாடல்ல வந்து எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் பாடல்கள்
0: பிடிக்கும். இப்போ உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: என் பிள்ளைங்க ரெண்டு, பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று, வீட்டுக்கார் வேற யாரும்.
0: வெளியே சுற்றி எல்லாம் பார்த்துருக்கீங்களா?
1: ஆ போவோம். இப்போ நான் ஒரு தடவை போவோம். வீராமட்டம் பொண்ணு வந்து இட்டுட்டு போவாங்க, பிள்ளை கூட பாண்டிக்கு போவேன், போயிட்டு வருவோம். ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும், போயிருக்கலாம். இருக்கும்.
0: இந்த ஊரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
1: இந்த ஊரில் என்ன, எனக்கு வந்து கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிராணிகள்லாம் நல்லா வளர்ப்பேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம்.
0: அதெல்லாம் வளர்க்கறது இதெல்லாம் வந்து நிறைய, அப்போ உங்களை சுற்றி நிறைய நல்ல நல்ல உயிர்கள்லாம் இருக்கு, கரெக்டுங்களா? ஓகே. ஸோ வந்து இந்த ஊர், இங்கே வந்து அதாவது உங்க ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊருக்கு வந்தா இந்த ஒரு இடத்துக்கு நான் கண்டிப்பா கூட்டின்னு போவேன்னு இதை சொல்லி.
1: எங்க கூட்டிட்டு போனா கோயிலுக்கு தான் போவோம். இங்க இங்கே போனா கோயிலுக்கு போவோம். இப்போ கூட திருச்செந்தூர் போய் வந்தோம்.

0: இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
1: இந்த ஊர்ல என்ன, எனக்கு வந்து கோயில்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிராணிகள்லாம் நல்லா வளர்ப்பேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எங்க கூட்டு போனா கோயிலுக்கு தான் போவோம். இங்கு போனா கோயிலுக்கு போவோம். இப்ப கூட திருச்செந்தூர் போய் வந்தோம்.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சி ஆண்டியார் பாளையம் ரொம்ப அழகாவே போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சோ தொடர்ந்து பேசுவோம் நம்ம ஆர்ஜேயோட.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி. புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஆண்டியார் பாளையம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கிராமத்துல இருந்தா நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: புஷ்பா.
3: எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல?
4: நான் வந்து 25 வருஷமா இருக்கு.
3: 25 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறதுனால நான் இங்க இருக்கிறேன். இந்த ஊர் ஆண்டியார் பாளையம், இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா?
4: ஆண்டியார் பாளையம் எனக்கு தெரியாது. நாங்க வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது. அது பேர் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு
3: தெரியாது. இந்த ஊர் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குமா?
4: ரொம்ப நம்ம இருக்கத்தை பொறுத்த இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது இந்த ஊர். அதனால நல்லதான் போயிருக்கிறோம்.
3: இந்த ஊர்ல உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன?
4: பொழுதுபோக்குனா ஒரு கடை வச்சிருக்கிறேன், அதை பாத்துக்கணும். அந்த கடையை வியாபாரம் பண்ணிக்கணும். நான்
3: பாத்துக்கேன். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: பொண்ணு இருக்குது, மருமகன் இருக்காரு.
3: எல்லாமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு. கூட்டு குடும்பமா இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு?
4: குடும்ப கூட்டு குடும்பமா இருக்குது. அது ஒற்றுமையா ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: சரி, ஓகே. இங்கெல்லாம் வெள்ள பாண்டியில எங்கெல்லாம் சுத்தி பாத்துருக்கீங்க?
4: நான் வயசான காலத்துல எங்கேயும் போக மாட்டேன். போனாது அங்கனா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா போவான், இல்லாட்டினா எப்பயாவது பசங்க கூட எங்கன்னா பாண்டிக்கு பீச்சுக்கு போவான். அவ்வளவுதான், நம்ம எங்க வேற எங்க போக மாட்டேன்.
3: சரி, இப்ப வந்து ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ஒரு விஷயத்த நான் சுத்தி காமிப்பேன், இல்ல இங்க வந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா என்ன சொல்றீங்க?
4: இந்த ஊர்ல என்ன, அந்த பீச்சு தான் இருக்குது. பீச்சுக்கு தான் போவோம். வீராம்பட்டினம் பீச்சுக்கு போவோம், இல்லாட்டா பாண்டிக்கு போவோம். அந்த பீச்சுக்கு தான் எட்டு போய் காட்டுவோம். நல்ல இடம்
3: இருக்குது.
4: ஆமா,
3: ஆமா. சரி, ஓகே. படங்கள்லாம் பாப்பீங்க?
4: படம் தான் வீட்டுல இருந்து டிவி போட்டு பாத்துட்டு படத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன், என் பிள்ளைங்க எல்லாம் போவாங்க.
3: அதெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன்.
4: டிவி நாடகம்
3: பாத்துக்கணும். பழைய காலத்து நடிகர் எந்த நடிகர்?
4: சரோஜா பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும், சிவாஜி
3: பிடிக்கும். பாட்டு பாடுவீங்க?
4: பாட்டு எல்லாம் பாட தெரியாது. பாட்டு பாடு குரல் கேட்டு எல்லாம் ஓடுவாங்க.
3: ரொம்ப அழகா வந்து பேசுவீங்க. பாடுறீங்களா?
4: என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? நல்லபடியா படிக்கணும், நல்லா புத்திமதி பெருமை சொல்றதை கேட்கணும் அவங்களுக்கு.

0: ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். அதான்
1: சரி ஓகே. இப்போ உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு அட்வைஸ் நான் இப்ப உங்களுக்கு கடைபிடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லு.
0: இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன்னா நான் என்ன சொல்றது, பசங்களை நல்ல பேர் வளர்க்குறோம் அப்படின்னு என்னை எப்படி வளர்த்தாங்களோ அது மாரி என் பேர பிள்ளைங்களை என் பிள்ளைங்களை வளர்க்கணுன்ற ஒரு அதான்.
1: ரொம்ப அழகான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ. பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்து வந்து ட்ரெண்டிங்ல வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்க பாட்டின்னு நினைக்கிறேன். சரி ஓகே. வந்து நிகழ்ச்சியில இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்க, இந்த ஊரை பத்தினா வேற என்னென்ன தகவல் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: இப்போ நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஆர்ஜே கிட்ட சைனிங் ஆஃப்னு நம்ம சொல்லிக்கிற டைம் இது. ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை, நான் ஆர்ஜி தேவி. புதுச்சேரியில இருக்கக்கூடிய வில்லியனூர் அருகில அமைஞ்சிருக்கக்கூடிய ஆண்டியார் பாளையம் அப்படின்ற பகுதியில இருந்தா நம்ம நிகழ்ச்சி சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் கிட்ட கேட்டிருந்தேன் இந்த ஊரை பத்தின வேற ஏதாவது விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ வந்து இந்த ஊர்ல வந்துட்டு அதாவது எனக்கு தெரிஞ்ச நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த ஊர் வந்து ஆண்டியார் பாளையம், இதுக்கு பக்கத்துல வந்து திருக்காஞ்சி அப்படின்ற ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. சோ இதனுடைய வரலாற்று சிறப்பு அப்படின்றது நிறையவே இருக்கு. சோ இந்த திருக்காஞ்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக மற்றும் வரலாற்று தலங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது வந்து ஆண்டியார் பாளையம் அப்படின்னு பெயர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டிகள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று ரீதியா வந்து இந்த பகுதியில சித்தர்கள் வந்து சிவபெருமான வழிபட்டாங்க அப்படின்னும், சோ ஆண்டிகள் வந்து இந்த இடத்துல தங்கி தவம் செஞ்சாங்க. சோ அதனால வந்து இதை வந்து ஆண்டியார் பாளையம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்க ஒரு தாத்தா கிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இங்க பக்கத்துல வந்து சங்கராபரணி ஆறு போது திருக்காஞ்சி ஆண்டியார் பாளையம் பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல இந்த சங்கராபரணி ஆறுக்கு வந்து அதனால எங்க ஊர்ல வந்து நல்ல தண்ணி வந்து குடிநீர் வந்து ரொம்ப வந்து ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஊர்ல இந்த சங்கராபரணி ஆறு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து இங்க வந்து தொல்பொருள் முக்கியத்துவம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரிக்கமேடு பகுதி மாதிரியே சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதியிலையும் வந்து தொன்மையான மனித நாகரிகம் வாழ்ந்த இடங்களாக இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை எங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. சோ இவ்வளவு அழகான தகவலோட நிகழ்ச்சியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆர்ஜே தேவி, இன்னொரு வாரம் இன்னொரு இடத்துல இருந்து உங்களை மீட் பண்றேன். அதிலிருந்து தடபை சொல்லிட்டு உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறேன்.

தேங்க்யூ அர்ஜி தேவி, ரொம்பவே அழகா நம்மளுக்கு அந்த ஊரை சுத்தி காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியே நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு ஒரு ஊரா நாமளும் ஒரு ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம புதுவை பத்தி. தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow 102.8.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது
4: முகத்தில்
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: மனசு இருக்கே, அதுக்கு உதாரணமா எதை சொல்லுவாங்க தெரியுமா? குரங்கதான் சொல்லுவாங்க. குரங்கு மரத்துல ஒரே இடத்துல உட்காந்துருக்காது, ஒவ்வொரு கிளையா தாவி தாவி போய்கிட்டே இருக்குது, ஏதாவது சேஷ்ட பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனசை கண்ணா பின்னான்னு அலைய விடாமல் அதை ஒருநிலைப்படுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சுலபமாக சொல்லிவிட்டு போடுறாங்க, படுற அவஸ்தை நமக்குள்ள புரியுது. நம்ம மனசெல்லாம் வெறுமனை அலையிறதோடு இருந்தால் அது எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்தி போடலாம். சில சமயம் அது அலைய போகிறப்போ அப்படியே காணாமல் போடுது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும். அதுவாக மனசு வச்சு திரும்பி வந்தால் தான் உண்டு. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறோம். அது எல்லாராலையும் முடியாத காரியம்தானா? எல்லாராலையும் முடியும்னு சொல்கிறாங்க, பெரியவங்க அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க. வேணும்னா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன பரிசோதனை? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஆளுகிட்ட நிறைய செல்ற காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்குன்னு என்ன சொல்லுங்க, 10 காசு 5 காசு இப்படி இருக்கட்டுமே, அவன் எவ்வளவு தான் என்னாலும் நடுவில் எண்ணிக்கை விட்டுட்டு முடிப்பான், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். அதே ஆளுகிட்ட 100 ரூபா நோட்டாக கொஞ்சம் கொடுத்து என்ன சொல்லுங்கள், இப்போ அந்த ஆள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எண்ண ஆரம்பிப்பான். இது ஏன்? ஒரு நோட்டை விட்டுட்டாலும் 100 ரூபா போயிடும்ல? முதல்ல அப்படி இல்லை. 5 காசு போனாலும் 10 காசு போனாலும் அது பெருசாக மனசுக்கு தோணாது. இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, இதை விட பெருசாக உள்ளது ஒன்று இருக்குது, அதுக்கு விலை மதிப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுதுன்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா வெற்றி கிட்டத்தில் நெருங்கி வந்துட்டுதுன்னு அர்த்தம். துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே குரு வந்து துரோணர் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் தான் வில் வித்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் அர்ஜுனன் தான் கெட்டிக்காரனாக வந்தான். ஏன்? அங்கே தான் இருக்குது விஷயம். ஒரு நாள் துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சோதனை வச்சார் துரோணர். எந்த அளவுக்கு இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ரெண்டு பேரையும் காட்டில் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினார். முதல்ல துரியோதனனை கூப்பிட்டார். அது தெரியுது பார்ப்பான், ஒரு மரம், அந்த மரத்தில் வலது பக்கத்தில் நீளமாக இருக்கிற ஒரு கிளை, அது மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு, அந்த புறாவோட வலது கண்ணுக்கு சரியாக நீ குறி வைக்கணும், எங்கே செய் பார்க்கலாம்னார். துரியோதனை அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். அதுக்கு அவன் சொன்னால், மரம் தெரியுது, அந்த மரத்தோட கிளை தெரியுது, அது மேலே உட்காந்துருக்கிற புறா தெரியுது, அந்த புறாவோட தலை தெரியுது, கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நீங்கள் குறி வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுதுன்னா. சரி நீ போகலாம் அப்படின்னார். அடுத்தபடியாக அர்ஜுனனை கூப்பிட்டார், அதே மாதிரி குறி வைக்க சொன்னார். அவனும் அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். புறாவோட வலது கண்ணை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியலன்னா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு நிகராக துரியோதனன்

0: வரவே முடியாதுங்கிறத அப்போவே முடிவு பண்ணி விட்டாராம் துரோணர். அதனால் மனம் எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுதோ அதுதான் வெற்றிக்கு ரகசியம். இந்த காலத்து இளைஞன் ஒருத்தன் ஒரு துப்பாக்கியோடு ஒரு வாத்தியாரை தேடி வந்தான். சார், எனக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னா. ஏதுடா அந்த துப்பாக்கி உனக்குன்னு பயந்து போய் கேட்டார் வாத்தியார். எங்கள் அப்பா வச்சுருந்தார், அவருக்கு தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே திரும்பி கொண்டு போய் இதை இருந்த இடத்துலையே வச்சுருவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாத்தியாரும் துரோணர் மாதிரியே ஒரு மரத்தை காட்டி அதில் உட்காந்துருக்கிற ஒரு காக்காவோட கண்ணுக்கு குறி வைக்க சொன்னார். இவனும் குறி வச்சான். இப்போ உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டார். இவனுக்கு கை கால்லாம் லேசாக உதற ஆரம்பிச்சுட்டுது. சார், எங்கள் அப்பாவோட முகம்தான் சார் அங்கே தெரியுதுன்னா. அங்கே மட்டும் இல்லைப்பா, உனக்கு பின்னாடி கூட உங்கள் அப்பாவோட முகம்தான் இப்போ தெரியுது. திரும்பி பார், அவரே உன்னை தேடிட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னார் வாத்தியார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். நாட்டு மக்கள் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வாழ்க்கை எளிதாக்குதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் அரசு கொண்டுள்ள உறுதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் வெளிநாட்டு பயணத்தின் மீது கூடுதல் வரி, கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக வெளியான ஊடக செய்தியை அவர் மறுத்தார். அந்த செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும், வெளிநாட்டு பயணத்தின் போது அத்தகைய கட்டுப்பாடுகள் எதையும் விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் கருத்திட்டுள்ள அவர், உலகின் முதல் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக திகழ்வது முதல் சுற்றுலாவிற்கு புதிய வரையறையை வகுப்பது வரை சிக்கிமின் சாதனைகள் தேசம் முழுவதற்கும் தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த அம்மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய கருத்துக்கள் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அபிஷேக் பானர்ஜி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச ஒளி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஒரு நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி என்பதாகும். இது ஆற்றல் திறன்மிக்க விளக்குகள், பசுமை உற்பத்தி மற்றும் மேம்படுத்தப்பட்ட விவசாய நடைமுறைகள் மூலம் ஒளி சார்ந்த தொழில்நுட்பங்களை எவ்வாறு நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன என்பதில் கவனம் செலுத்துகிறது. அமெரிக்கா இன்று தனது ஆயுதப்படை தினத்தை கொண்டாடுகிறது. மே மாதத்தின் 3வது சனிக்கிழமை அன்று வரும் இந்நாள் அந்நாட்டு ஆயுதப்படைகளின் அனைத்து பிரிவுகளையும் சார்ந்த தற்போது பணியில் இருக்கும் ராணுவ வீரர்களையும் முன்னாள் படை வீரர்களையும் கௌரவிப்பதையும் பாராட்டுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03. நேர்களே, நேர் விருப்பம் நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 7598510505 என்ற எண்கள்ல சோ உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்கலாம். நிகழ்ச்சியோட

நம்ம கேட்க போறோம். கஜினி படத்துல இருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. வாரியங்காவல இருந்து கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன். சோ இவங்களுக்கான பாட்டு கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டு கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: கேட்டுட்ருக்கீங்க. நேரில் எஃப்எம் ரெயின்போ 102.8 இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போது மணி பார்த்தீங்கன்னா 9:48 ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிங்காரவேலன் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். எந்த பாடல விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க? கும்பகோணம், பிரீதா, பிரதீப் மற்றும் ஸ்ரீதேவி. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505 என்ற நம்பரில்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில இப்ப நாம காதலன் படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 9:21 FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களின் நிகழ்ச்சியில அடுத்ததா எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம். எந்த பாடல விருப்ப பாடல கேட்டிருக்காங்க? ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா சார், உங்களுக்கு விருப்பமான பாடலை இப்ப நாமளும் சேர்ந்து கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598515105.

102.8 FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்ததா வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி மற்றும் ரத்தன்தாஸ். அவங்களுக்கான பாட்டை இப்ப நம்மளும் கேட்கலாம். சோ நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 7598510505 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: ஒன்பது மணி 32 நிமிடம், 12 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வசீகரா படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு? அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தொட்டி ஜெயா படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க? குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர்ல இருந்து ஹேமபிரியா மற்றும் துருவா ரவிக்குமார். சோ அவங்களுக்கான பாட்டு கேட்கலாம்.

102.8 FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டையிலிருந்து செந்தில்குமரன்.

9 மணி 6:51 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லயே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கிரீடம் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஒன்பது 9:52 FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சச்சின் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க மதுரை மணிநகரம்ல இருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன் மற்றும் அக்ஷய மீனாட்சி.

நேர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சிலருக்கு பாடல் கொடுத்தோம், நிறைய பேருக்கு பாடல் கொடுக்க முடியல. பாடல் யார் யாருக்கெல்லாம் வழங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் திருப்பூர், மகேஸ்வரி, ராஜேந்திரன், யாழினி, பாரதி, திட்டக்குடி செல்வராசு, செஞ்சி, சிங்கவரம், கலைவாணி, கனிஷ்மா, நன்னை, ஐயப்பன், வில்லிவாக்கம், குபேந்திரன், முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், பட்டாளம் ரமேஷ், குலஞ்சாவடி, பாலமுருகன், வாகையூர் ராமசாமி, மேல்பட்டறை ரஜினி, சுகுமார், திருங்கட்டூர் ராஜேந்திரன், சேலம் மணியனூர் மகேந்திரன், கர்நாடகாவிலிருந்து சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷாம்லா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், கும்பகோணம், ஜெயந்தி, ரமேஷ், தாராசுரம், விஜயா, கைலாசம், வசந்தி குமார், இடுக்கி மாவட்டம் கேரளாவிலிருந்து, கேரளா மாவட்டம் இடுக்கியிலிருந்து செல்வம், பொம்மிநாயக்கன்பட்டி செல்வம், ஆனத்தூர் காண்டிபன், சாந்தி, அருணா, சவுந்தரராஜன், நித்திலா, ஸ்ரீவன் ஸ்ரீ, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாடல் வழங்க முடியல. ஸோ வருத்தப்படாதீங்க. நம்மளோட நிகழ்ச்சி, அதாவது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, இன்னைக்கு ஈவினிங் 6:20 இருக்கு. ஸோ அதில் நீங்கள் லைவாக ஃபோன் பண்ணி உங்களோட விருப்பம்

பாடலை கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியுமே 9:02 இருக்கு இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அதில் நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப்ல கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க நேயர்களே, இது FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சிக்கிம் மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், சிக்கிமின் பிரம்மாண்டமான இயற்கை எழில், செழுமையான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மீதான உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவை நாட்டிற்கே ஒரு நிலையான வளர்ச்சிக்கான முன்மாதிரியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பெட்ரோலிய இருப்புகள், நீண்டகால எல்பிஜி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை உள்ளடக்கிய முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. மேற்காசிய மோதலுக்கு மத்தியில் அபுதாபியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை செய்ய உறுதியளித்துள்ளது. மாவட்ட அளவிலான நீர் மற்றும் சுகாதார குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், மழைக்காலம் நெருங்கும் நிலையில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குமாறும் அந்நீரில் போதுமான அளவு குளோரின் கலக்கும்படியும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் குழாய்களை பராமரிக்க வேண்டும் என்றும் தொட்டிகளை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கான நர்சிங் அலவன்ஸை உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை சுகாதாரத்துறை செயலகம் வெளியிட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மீது வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கேரளம், மாஹே, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டே ஸ்பெஷல்ல நம்மளோட இந்த கெட் செட் கோ கேம் ஷோவை ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். உங்களோட ஆர்வம் புரியுது. இன்னைக்கு நம்மளோட நாள் என்னன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுனெஸ்கோவால சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்பட்டு இருக்க இந்த வேலையில இன்னைக்கு கேள்விகள் எல்லாம் நான் இந்த தீம்ல தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அழகான பதில்களோட நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் உங்க நினைவிற்காக. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0413-22-71760, மற்றொரு எண் 0413-22-75230. இது புதிய எண்ணா இருக்கிறதுனால இன்னொரு தடவை நான் உங்க ஞாபகத்துக்காக சொல்றேன், 2275230. ஸோ நேர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது தெரியுது. முதல்ல க்வெஸ்சன் ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன் நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சர்வதேச ஒளி தினம் ஆண்டு தோறும் எந்த நாள்ல கொண்டாடப்படுது? ஸோ தொடர்ந்து

0: ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
0: முதலாவதா யாரு எங்க பேசுறாங்க கேட்டுடலாமா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: பலராமன் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் பலராமன் சார், கேள்வி கேட்டீங்களா? சர்வதேச ஒளி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லீங்களா?
2: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க பதில் என்ன சார்?
2: சர்வதேச ஆண்டு தினம் வந்து பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது மேடம்.
0: கரெக்ட் சார், இன்னைக்கு மே 16 தேதி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இது முதல் முதல்ல எந்த வருஷம் கொண்டாடினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க சார். 2018 இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். என் முதல் முதல்ல 2018 இருந்து இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு தினத்தை கொண்டாடுறதுக்கு யாரு தான் அறிவிச்சாங்க? சர்வதேச ஒளி தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அமைப்பு எது? இதுதான் நிகழ்ச்சியில அடுத்ததை நான் உங்ககிட்ட கேட்டிருக்க கேள்வி. சோ இதுக்கு பதில் தெரியும்னா டயல் பண்ணுங்க 0413227760, மற்றொரு எண் 2275230.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் ஆர்வமா பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ கேம் ஷோ தாங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த நேயர் எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் புதுச்சேரியில இருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
0: வணக்கம் சார், கேள்வி என்னன்னு கேட்டீங்களா சார்? ஒளி தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அமைப்பு எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு மிகவும் சரியான பதிலா யுனெஸ்கோ அப்படின்னு ஆசை தம்பி சார் சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. சார், நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா?
1: கேளுங்க.
0: ஓகே, நம்ம 2018ல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம், இப்போ 2026 ஆயிடுச்சு. இந்த வருஷம் 2026 சர்வதேச ஒலி தினத்தின் கருப்பொருள், அதாவது தீம் என்ன அப்படின்றது தான் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி.
1: நிலையான எதிர்காலத்திற்கான ஒலி.
0: சூப்பர் சார், அப்டேட்டடா இருக்கீங்க சார்.
1: காலையில நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க தான் இது பண்ணீங்க, ஒளிபரப்புனீங்க காலையில.
0: காலையில நம்ம அவங்க ஆர்ஜே சங்கீதா மேம் நினைக்கிறேன்,
1: சங்கீதா மேம் அந்த இதுல சொன்னாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இதுலயே.
0: சோ அப்பவே நீங்க ரேடியோ ஆன் பண்ணிட்டீங்க, கேக்குறீங்க. சூப்பர் சார்,
1: சங்கீதா மேம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அப்படியே மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிச்சு.
0: வெரி நைஸ் சார், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அப்படியே நம்ம புதுசான கொஞ்சம் அப்படியே இன்னும் விவரமான இது போறதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகப்படுத்திடலாம்னா லைட்டான க்வெஸ்சன்ஸா ஸ்டார்ட் பண்ண.
1: இல்ல இல்ல, நீங்க கேக்கும்போது அது மனசுல பதியுது, காலையில கேட்டிருந்தோம், இப்பதான் நல்லா மனசுல பதியுது.
0: சூப்பர் சார், அழகா சொன்னீங்க. சோ 2026 சர்வதேச ஒலி தினத்தின் கருப்பொருள் நிலையான எதிர்காலத்திற்கான ஒலி, லைட் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்னு மிகவும் சரியான பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நேர்களே தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கோமே இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. சோ நம்மளோட கேம் ஷோல அடுத்ததா என்ன கேள்வி உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலி தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760, மற்றொரு எண் 0413-22-75-230.

0: வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி இதுதான், ஒளி தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சோ இதுக்கு யார் எங்கிருந்து பதில் சொல்ல போறாங்க, யார் லைன்ல வராங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ,
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் சார், நலமா இருக்கோம். நீங்க நலமா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஆஃப்டர் அ லாங் டைம் அந்த சியர்ஃபுல்லான வாய்ஸ் சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: எஸ் சார், ஒளி தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றது தான் நான் கேட்டிருந்த கேள்வி சார்.
1: அதாவது இதனுடைய நோக்கம் என்னன்னா, அறிவியல், கலாச்சாரம், கலை, கல்வி, மருத்துவம், ஓவியம் ஆகியவற்றில் ஒளியினுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்கு தான் இத செலுத்துறோம் மேம், இத நம்ம கடைபிடிக்கிறோம்.
0: சூப்பர் சார், மிகவும் சரியான பதில். நம்ம யுனெஸ்கோ வந்துட்டு எப்படி எஜுகேஷன், சயின்டிபிக், கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பே இப்படி ஒரு பலதரப்பட்ட ஒரு பல்நோக்கு வளர்ச்சிய வழிநடத்தி போற மாதிரி, இந்த ஒளி தினத்தையுமே பலதரப்பட்டதுல ஒரு முக்கிய ஒலிக்கு இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டுது. சோ மிகவும் அழகா சொன்னீங்க, அறிவியல், கலாச்சாரம், கலை, கல்வி மற்றும் மருத்துவம் ஆகியவற்றில் ஒலியின் பங்களிப்பை அங்கீகரிப்பது அப்படின்றது மிகவும் சரியான பதில். இப்போ நீங்க இத கரெக்டா சொல்லிட்டதுனால நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாமா?
1: கண்டிப்பா ஷேர் கேளுங்க மேம்.
0: ஓகே, இந்த தினம் யாருடைய நினைவா அல்லது எந்த நிகழ்வை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
1: ஆமா மேம், அதாவது 1960 இந்த லேசரை வந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. அதனுடைய ஒரு நோக்கமாகத்தான் கொண்டாடப்படுகிறது. இது வந்து குளோடர் மைனன் அப்படிங்கிற அறிவியலாளர் பண்ணப்படுது.
0: யாருடைய நினைவான்னு கேட்டதுக்கும் பதில் சொல்லிட்டீங்க, எந்த நிகழ்வுன்றதையும் சொல்லிட்டீங்க. அருமை சார், மிக அருமை. சோ சார் சொன்ன மாதிரி இயற்பியலாளர் தியோடர் மைமன் அவர்கள் 1960 லேசரை வெற்றிகரமாக இயக்கியதை குறிக்கும் வகையில் இந்த நாள் சர்வதேச ஒளி தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படின்னு யுனெஸ்கோ அங்கீகரிச்சு நாம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்க இந்த டேயோடைய பின்னாடி இருந்த கதைய அழகா நம்ம நேர் நமக்காக பகிர்ந்துகிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி மேம். அருமையான பல க்வெஸ்சன்ஸ், நிறைய விஷயங்களை இந்த ஷோ மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மேம்.
0: Thank you so much sir. Thanks for calling.
1: Bye bye bye.
0: Bye sir. நேர்களே, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8. சோ அடுத்ததா நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியுது. கேள்வி இதுதான், ஒளி தினத்தை முன்மொழிந்த நாடுகள் எவை? இப்போ இந்த யுனெஸ்கோ அமைப்புல நாம இந்த டேவை கண்டிப்பா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல யார் யாரெல்லாம் முன்மொழிஞ்சாங்க அப்படின்றதுதான் இப்போ உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா டயல் பண்ணுங்க 0413-22-7176-0, மற்றொரு எண் 2275-230. தொடர்ந்து கேளுங்க, அல்லது FM Rainbow-வின் கெட் செட் கோ.

ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேர்கள் அழகா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. சோ நம்மளோட கேம் ஷோல பாட்டு

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் அழகா கலந்து கொண்டு தங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சுவாரஸ்யமா கலந்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுடைய அபிமான கெட் செட் கோ கேம் ஷோ தான். பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்றது உங்க நினைவுக்காக மறுபடியும் நான் சொல்றேன். ஒலி தினத்தை முன்மொழிந்த நாடுகள் எவை? ஸோ பதில் யார் எங்கிருந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்க உங்களை மாதிரி நானும் அருமா கத்துட்டு இருக்கேன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: பரந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்டோம்.
0: ஒலி தினத்தை முன்மொழிந்த நாடுகள் எவை? பதில் தெரியுங்களா?
1: கானா, மெக்சிகோ,
0: சூப்பர்,
1: நியூசிலாந்து,
0: வெரி நைஸ். அப்புறம் முன்மொழிந்த நாடுகள் நீங்க சொன்ன மாதிரியே கானா, மெக்சிகோ, நியூசிலாந்து மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பு தான். அப்பல இருந்து அதுக்கு அடுத்த ஆண்டு 2018 இருந்து நாம இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அழகான பதில தெளிவா சொன்னீங்க சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துட்டு அழகான பதில் சொல்ல காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. சோ அடுத்ததா வர கேள்வி உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். யுனெஸ்கோவின் கூற்றுப்படி இருண்ட வானத்தை பாதுகாப்பதன் அவசியம் என்ன? கேள்வி மறுபடியும் ஒரு தடவை. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி இருண்ட வானத்தை பாதுகாப்பதன் அவசியம் என்ன? ஸோ பதில் தெரிஞ்சதுன்னா கால் பண்ணுங்க. டயல் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2272230. வெளியூர் நேயர்களா இருந்தாலும் இல்ல செல்போன்லேருந்து கால் பண்றதா இருந்தாலும் முன்கூறிட்டு எண் 0413 அப்படின்னு சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோமே இந்த நிகழ்ச்சி.

சோ நேர்கள், ரொம்பவே ஆர்வமா நிகழ்ச்சியில கலந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஆனா நம்பர் நம்ம மாத்தி இருக்கிறதுனால மற்றும் ஒரு தடவை நான் உங்களுக்கு நம்பரை சொல்லிடுறேன். புதுசா இருக்க நம்பர் வந்து 0413-227-5230. எப்பவும் போல நீங்க டயல் பண்ற நம்பர் வந்து 0413-227-1760. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. மிகவும் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க நம்ம கேம் ஷோல நான் பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இதுதான். யுனெஸ்கோவின் கூற்றுப்படி இருண்ட வானத்தை, அதாவது டார்க் ஸ்கைஸ், பாதுகாப்பதன் அவசியம் என்ன? சோ இதுக்கான பதில சொல்ல யாரு எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்டுலாமா? ஹலோ, வணக்கம்.
3: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சூப்பர் சண்முக சுந்தரம் சார், கேள்வியை கேட்டீங்களா?
3: இதற்கு காரணம் என்ன விடையா? ஒளி மாசு வந்து நம்ம குறைக்கணும். பெரிய மக்கள் தொகையினால ஒளி மாசு வந்து அதிகமாயிட்டே போகுது. ஒளி மாசு குறைக்கிறதுக்கும் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நம்ம விண்வெளி ஆராய்ச்சி வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூமியில இருக்கக்கூடிய அந்த ஒளியானது என்ன பண்ணணும், அவங்க சேட்டரை வந்து மறைக்கும். அந்த விண்வெளி ஆராய்ச்சி பண்றதுக்கு உதவியா இருக்கிறதுக்கு அந்த ஒளி மாசு குறைக்கணும்.
2: அழகான பதில், மிகவும் சரியான பதில கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
2: Thank you. சோ அழகா சொன்னாங்க, லைட் பொல்யூஷன். நம்ம எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி லைட் போட்டுக்கிட்டே இருக்கோம். இல்ல, நைட்ல நம்ம லைட் போட்டு பகல் மாதிரியே வெளிச்சமா வைக்கிறதுனால நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன உயிர்களுக்கு எந்த அளவுல பாதிப்பு வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மின்மினி பூச்சிக்களோடைய அழக, அது மாதிரி பட்டாம்பூச்சிகள், இந்த மாதிரி நேச்சுரல் லைட்ல தன்னுடைய வாழ்க்கையை இயைந்து கொண்ட இந்த சின்ன சின்ன உயிர்கள் ஒளி பெரு வெள்ளத்துல, அதாவது லைட் பொல்யூஷன்னால தன்னுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே பாதிக்கிறதுனால அந்த இனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதாவும் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைட் பொல்யூஷன், நைட் எல்லாம் நம்மளுடைய கண்ணு முழிச்சிட்டு லேட் நைட் தூங்குறது நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் ஹார்மோன்கள் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு ஆய்வு கட்டுரைகள் பல தெரிவிச்சுட்டு இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம், நிகழ்ச்சிகளில் கேட்டுட்டு வரோம், டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைட் பொல்யூஷன் பத்தி ரொம்பவே எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட்ல முக்கியத்துவம் கொடுத்து கேட்டதுக்கு அழகாவே நேரும் பதில் சொல்லியிருந்தாங்க. சோ யுனெஸ்கோவின் கூற்றுப்படி இருண்ட வானத்தை, டார்க் ஸ்கைஸ், பாதுகாப்பதன் அவசியம் என்ன? ஒளி மாசுபாட்டை குறைக்க, லைட் பொல்யூஷனை குறைக்க மற்றும் விண்வெளி ஆய்வுகளை தடையின்றி மேற்கொள்ளவும் இது முக்கியம். அதனால நம்ம பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சூப்பரா பதில் சொன்னாங்க. சோ தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேர்களே, அடுத்ததான கேள்வி உங்களுக்கு என்னன்றத நான் கேட்டுடுறேன். சுற்றுச்சூழல் கல்வி, ஈகோ லிட்ரஸியுடன் ஒலியை எவ்வாறு யுனெஸ்கோ இணைக்கிறது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா டயல் பண்ணுங்க 0413-22-71760 மற்றொரு எண் 0413-22-75230. கேள்வி மற்றும் ஒரு முறை, சுற்றுச்சூழல் கல்வி, ஈகோ லிட்ரஸியுடன் ஒலியை எவ்வாறு யுனெஸ்கோ இணைக்கிறது? தொடர்ந்து இணைந்திருங்கள் FM ரெயின்போ 102.8.

நேரம் 10:47 53 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்களே, நம்ம அழகான கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். இது FM ரெயின்போவின் கெட் செட் கோ கேம் ஷோ. அண்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் தீமா வச்சுதான் எல்லா குவெஷன்ஸும் நான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றொரு எண் 0413-22-75-230. நேர்கள் ரொம்பவே ஆர்வமாக பங்கு பெற்றுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு ஜென்ரல் நாலெட்ஜ் விஷயம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லேசர் அண்ட் லைட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லைட்டை வச்சு நம்மளுக்கு இன்றியமையாத பல விஷயங்களுக்கு உதவி செய்துட்ருக்கு. அது மருத்துவம் ஆகட்டும், கலை, அறிவியல், கலை பண்பாடு, தகவல் தொடர்பு, அந்த மாதிரி ஆற்றல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வைஃபை தெரியும், வயர்லெஸ் ஃபிடிலிட்டி. அதே மாதிரி லைட்டை வச்சு இணைய சேவை வந்தால் அதுக்கு பேர் என்ன? யோசிச்சுக்கிட்டே இருங்க. எந்த தொழில்நுட்பம் மூலியை பயன்படுத்தி அதிவேக இணைய சேவையை வழங்குகிறது? தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ 102.8.

நேரம் 10:54 27 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. மிகவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியின் நிறைவா யார் எங்கிருந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்
1: சார். சொல்லுங்க, யார் எங்க பேசுறது?
0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு சார், கேள்வி என்னன்னு கேட்டீங்களா? சுற்றுச்சூழல் கல்வி ஈகோ லிட்ரஸியுடன் ஒலியை எவ்வாறு யுனெஸ்கோ இணைக்கிறது அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதில் சொல்றீங்களா?
0: சூரிய ஆற்றலை பயன்படுத்தி எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால்.
1: சூப்பர் சார், சரியான விடை. சூரிய ஆற்றல் மற்றும் நிலையான எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் நம்ம சுற்றுச்சூழல் கல்வி அவங்க இணைக்கிறாங்க. அடுத்த கேள்வியும் கேட்டுடுறேன் சார். உங்களுக்கு அடுத்த கேள்வி இதுதான், எந்த தொழில்நுட்பம் ஒளியை பயன்படுத்தி அதிவேக இணைய சேவையை வழங்குகிறது?
0: லைட் ஃபிடிலிட்டி மேடம்.
1: சூப்பர் சார், நம்ம வயர்லெஸ் ஃபிடிலிட்டி வைஃபை மாதிரி இது லைஃபை. அழகான பதில், சூப்பரா சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
0: நன்றி நன்றி மேடம்,
1: தேங்க் யூ. சோ அழகா நேர்கள் சுவாரஸ்யமா வெவ்வேறு ஊர்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் நிகழ்ச்சி போனதே தெரியல, டைம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சி நிறைவா உங்களுக்காக ஒரு பாடல் தரதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் ஆர்ஜே பாரி சைனிங் ஆஃப்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சிக்கிம் மாநிலத்தின் மாநில அந்தஸ்து தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சிக்கிம் அளித்து வரும் பங்களிப்பு பெரிதும் மதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். அம்மாநிலம் தனது 50வது மாநில அந்தஸ்து தினத்தை கொண்டாடுவதால் இந்த ஆண்டின் கொண்டாட்டங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பெட்ரோலிய இருப்புகள், நீண்டகால எல்பிஜி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளடக்கிய முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. மேற்காசிய மோதலுக்கு மத்தியில் அபுதாபியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை செய்ய உறுதியளித்துள்ளது. டெங்கு தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக பராமரிக்கவும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணையுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அழைப்பு விடுத்துள்ளார். சமூக ஊடக செய்தி ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, விரிவுபடுத்தப்பட்ட பரிசோதனை வசதிகள், மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் டெங்கு கட்டுப்பாட்டு முயற்சிகளை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். டெல்லியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த பணி ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இடம்பெறுவதையும், தகுதியற்ற எவரும் பட்டியலில் நீடிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இப்பணியின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரி காவல்துறையில் 6 உதவி ஆய்வாளர்கள், 4 துணை உதவி ஆய்வாளர்கள் உட்பட 14 போலீசார் அதிரடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேரம் 11:02 FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது Census 2027. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள், இன்றைய தேதிப்படி நம்ம நாட்டில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது, எந்த வயதுக்குட்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், படித்தவர்கள் எத்தனை பேர், வீடு உள்ளவர்கள் எத்தனை பேர், வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர், வேலையில் இருப்பவர் எத்தனை பேர், பெரிய லிஸ்டா இருக்குல்ல. நீங்க யோசிப்பீங்க, இதெல்லாம் எதுக்கு? கண்டிப்பா இதை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஏன் தெரிஞ்சுக்கணும்? தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்போட கணக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது. சரி, கணக்கெடுப்புனா மக்களாக்கிய நமக்கு அதில் என்ன பங்கு இருக்கு, நாம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவல் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, எனக்கும் இருக்கு. என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் டைரக்டரேட் ஆஃப் சென்சஸ் ஆபரேஷன்ஸ் அங்கிருந்து ஜாயிண்ட் டைரக்டர் செல்வி கே புவனேஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: அதாவது பெரிய அளவில் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், இது ஏன் எடுக்க ஆரம்பிச்சாங்க, இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி முதல்ல சொல்லுங்களேன்.
4: நல்ல கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க கேட்டது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து ஒரு நாட்டோட மக்கள் தொகையை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன பணி செய்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அவங்களுடைய கல்வி அறிவு என்ன, பெண்களாக இருந்தால், திருமணமான பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது எவ்வளவு, இப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வந்து சொல்லுது. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1872 ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று வருது. போன தடவை வந்து 2011 நடத்தினோம். அதுக்கப்புறமா வந்து 2021 கோவிட்னால இப்போ போஸ்ட்போன் ஆகி இப்போ வந்து 2027 இந்த கணக்கெடுப்புக்கான பணிகளை மத்திய அரசாங்கம் செயல்படுத்திட்டு வருது.
3: ஓகே, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு நாம் என்ன

0: பண்ண போகிறோம்.
1: மக்கள் தொகைங்கிறது வந்து எல்லா விஷயங்களுக்குமான அடிப்படை. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் தான் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எலெக்ஷனுக்கான வரையறை, எல்லைகளை வரையறுப்பாங்க, டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. அதை தவிர வந்து ரிசர்வேஷன் ஆஃப் கன்ஸ்டுவன்சிஸு, இது வந்து பஞ்சாயத்துக்காக இருக்கட்டும், இல்லை சட்டசபை அசம்பிளிக்கான எம்எல்ஏ தொகுதியாக இருக்கட்டும், இல்லை எம்பி தொகுதியாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து டீலிமிட்டேஷனுக்காகவும் ரிசர்வ் தொகுதி நிர்ணயம் பண்ணுறதுக்கு, இது மாதிரி முக்கியமான விஷயங்களுக்காக இந்த மக்கள் தொகை தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட், இது எல்லாமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வீடற்றவர்களுக்கு அடிஷ்னல் ஃபண்டு கொடுத்துட்டு அதுக்கான உதவிகள் கொடுக்குறாங்க. அது எப்படி, அந்த வீடோட எவ்வளோ நபர்கள் வந்து ரெண்டட் வீட்டில் இருக்காங்க, எவ்வளோ பேர் சொந்த வீட்டில் இருக்காங்க, அந்த வீடுகளோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே எப்படி தெரியும் கவர்மெண்ட்டுக்குன்னா, இது நம்ம கணக்கெடுப்பு மூலமாக தான் தெரியும். அதுபோல் லிட்ரஸி எவ்வளோ பேர் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள் எவ்வளோ இருக்காங்க, ட்ராப் அவுட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இளைஞர்கள் எவ்வளோ இருக்காங்க, 0-6 பாப்புலேஷனுங்கிற ஒரு விவரத்தையும் நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக வந்து அந்த ஏஜ் குரூப் எவ்வளவு, ஏஜ்டு பீப்புள் எவ்வளோ இருக்காங்க. இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா, போன சென்சஸில் வந்து 10% மேலே 60+ பாப்புலேஷன் சொன்னாங்க. இந்த மாதிரியான எல்லா முக்கியமான விவரங்களையும் கொடுக்கக்கூடியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கும், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டாருக்கு கூட இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்ஜிஓஸ்க்கு இது தேவைப்படுது. ஏன்னா டிசபிலிட்டி பற்றின கேள்விகள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அதுக்காக. அதை தவிர வீட்டோட இது வந்து எப்படின்னா, இரண்டு பகுதியாக நடக்குது. ஒன்று வந்து வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு, இரண்டாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் வந்து வீட்டோட கண்டிஷன்ஸு இந்த மாதிரியான விவரங்கள் இருக்கிறதுனால அதுவும் வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப தேவையானது.
0: ஓகே, இப்போ இது பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய ஜியோகிராபிக்கல் மேப்பிங் மாதிரி தெரியுது. இப்போ இதை நீங்க எப்படி பண்ண போறீங்க, இதற்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போறாங்க, பொதுமக்கள் என்ன செய்யணும், நீங்க உங்க அளவுல என்ன செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதுல சட்ட வரையறை ஏதாவது இருக்கா, அதை பற்றியும் சொல்லுங்க.
1: இது எப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்திய அரசாங்கத்தோட அந்த லீகாலிட்டி ஃப்ரேம்ஸ் பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ வந்து சென்சஸ் ஆக்ட் 1948, சென்சஸ் ரூல் 1990ங்கிறத லீகல் பேக்கப்போடு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறோம். ஏன்னா இதில் வந்து கோடிக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம், அவங்கள அவங்களோட தனிநபர் விவரங்களையும் கொடுக்குறாங்க. அதனால் தனிநபர் விவரங்களை வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோடு நம்ம எடுக்கணுங்கிறதுனாலையும், லட்சக்கணக்கான பேர் வந்து கணக்கெடுப்பாளர்களாகவும் மேற்பார்வையாளர்களாகவும் இருப்பாங்க. அதை தவிர அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சென்சஸ் ஃபங்க்ஷனரிஸுங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர் அப்படிம்போம். அதே போல் வந்து தாசில்தார் வந்து சார்ஜ் ஆஃபீஸர்னு சொல்வோம். ஸோ அவங்களுக்கான பணிகளையும் வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் அடிப்படையாக இருக்குது. அதனால் வந்து சென்சஸ் ஆக்ட் மூலமாக இந்த கணக்கெடுப்பு எடுத்துரும். ரெண்டாவது, மக்கள் வந்து அவங்களோட விவரங்களை கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. ஏன்னா அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு. தனிநபர் விவரங்களை நம்ம எங்கேயுமே வெளியிட மாட்டோம். இந்த மாதிரியான முக்கிய விஷயங்களுக்காக இந்த பேக்கப்போடு நம்ம சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி இருக்குன்னா, சென்சஸ் ஃபங்க்ஷனரிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தரை சென்சஸ் ஆக்ட் மூலமாக கோஆர்டினேட்டராக போட்டிருப்பாங்க. புதுச்சேரி யூடியை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ செக்ரட்டரி தான் கோஆர்டினேட்டராக இருக்கார். ஸோ ஹீ இஸ் த லயசியன் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த புதுச்சேரி யூடி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கலெக்டர்ஸ் வந்து பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அண்ட் சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் வந்து தாசில்தாராக இருக்காங்க. இவங்களுக்கான பணிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சென்சஸ் டைரக்டரேட்டில் வந்து ஒரு ட்ரைனிங் காஸ்கேட் இருக்குது. எப்படின்னா, நேஷனல் ட்ரைனர் இருப்பாங்க, அவங்க வந்து மாஸ்டர் ட்ரெயினருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்ட் ட்ரெயினருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா விதமான ட்ரைனிங்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அவேர்னஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்து செய்ய போகிறது என்னென்னா, கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு. அது வந்து ஒரு 3 கட்டங்களாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற இருக்கு. இதில் வந்து ஒரு அரௌண்ட் 3000 மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். இதில் எப்படின்னா, ஒரு 10% ரிசர்வு கூட இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது தேவைப்பட்ட சூழ்நிலையில் அடிஷ்னலாக தேவைப்பட்டாங்கன்னா அவங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வை பார்வையாளர்கள் மற்றும் ரிசர்வுக்கும் சேர்ந்து நம்ம பயிற்சியை கொடுக்க போகிறோம். இதில் வந்து அவங்களுக்கு பயிற்சி படி இருக்குது. அவங்களுக்கு அந்த இது வந்து ரொம்ப தேசிய முக்கியத்துவமாக இருந்த பணின்றதுனால இந்த பணியை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஹானரேரியம் கொடுக்குறாங்க.

0: இது வந்து பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2027 கணக்கெடுப்பு வந்து மிக முக்கியத்துவமான ஒன்று. என்னென்னா, இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம டிஜிட்டலாக பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎம்எம்எஸ் போர்ட்டலுங்கிறது வந்து இது வந்து முதல் முறையாக டிஜிட்டலாக கணக்கெடுக்கிறோம். இதில் வந்து எப்படின்னா, சிஎம்எம்எஸ்ங்கிறது வந்து சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல். இது ரியல் டைமாக வந்து பார்வையிடலாம். இதுலேயே வந்து கணக்கெடுப்பாளர்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தவிர முக்கியமான ஒன்று என்னென்னா, கணக்கெடுப்பாளர்கள் எந்த பேப்பரையும் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இது வந்து மொபைல் ஆப் மூலமாக இந்த கணக்கெடுப்பு நடைபெறுது. இது மத்திய அரசாங்கத்தோட சிடாக்குங்கிற நிறுவனம் தான் இந்த ஆப்பை தயாரிச்சிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஃபுல்லாக டிஜிட்டலாக நம்ம பண்ண போகிறோம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, கணக்கெடுப்பு முடிந்த உடனேயே வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்கள பேப்பர் மூலமாக கணக்கெடுத்து அதை வந்து ஓசிஎம் அப்படின்ற ஸ்கேனர் மூலமாக அது பண்ணிவிட்டு அதை அகெயின் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சமயம் எடுக்குங்கிறதுனால இந்த முறை அரசாங்கம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த உடனே 1 ஆண்டுக்குள்ளே எல்லா விதமான டேட்டாவையும் பப்ளிஷ் பண்ணுன்ற முடிவுனால இந்த டிஜிட்டலாக பண்ணுறோம். இதில் மக்களுக்கும் நிறையா டைம் சேவ் ஆகும், அதே போல் கணக்கெடுப்பாளருக்கும் நிறைய டைம் சேவ் ஆகும், அதே போல் டேட்டாவை சீக்கிரமாக நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எப்படின்னா, அந்த ஆப் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா, சிடாக்குங்கிற மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் தான் இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது கணக்கெடுப்பாளர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்போது அந்த ஆப் மூலமாக கணக்கெடுப்பாங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது இதுவரை வந்து இந்திய வரலாற்றிலேயே எந்த மக்களுமே அவங்களே சுயமாக வந்து கணக்கெடுப்பு மொபைல் ஆப்பை வந்து சிடாக்குங்கிற மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால் மக்கள் வந்து இதோட செக்யூரிட்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 3-tier செக்யூரிட்டியில் இந்த டேட்டா வந்து கணக்கெடுக்கப்படுது. அண்ட் ஆல்சோ இது வந்து மத்திய அரசாங்கத்தோட சர்வரில் மிக பாதுகாப்பாக வைக்கப்படும். அதனால் இந்த பாதுகாப்பை பற்றி ஆன டவுட் வந்து யாருக்கும் வர தேவையில்லை. ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும், மக்கள் சுயமாகவே தங்களுடைய வீட்டோட விவரங்களை சுய கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணலாம். இதுக்கு மக்கள் என்ன செய்யணும்னா, sc.census.gov.in இந்த வலைத்தளத்தில் போயிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அவங்களோட மாநிலம் அல்லது யூடியோட பேரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கு அப்புறமா குடும்பத்தலைவரோட பேர் கேட்கும், குடும்பத்தலைவரோட பேர், அப்புறம் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா ஜியோ டேகிங் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க எந்த பகுதியில் வசிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஜியோ டேகிங். ஜியோ டேகிங் முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கேள்வியாக வரும், 33 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விவரங்களை வந்து அவங்க அதில் சரியான தகவல்களை கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா SCID அப்படிங்கிற ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இது எப்படி இருக்குன்னா, 11 digit ப்ரிஃபிக்ஸ் வந்து H அப்படின்ற எண்ணோட இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த எண்ணை வந்து கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் தவறாமல் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கணக்கெடுப்பு இந்த சர்வரில் போய் சேரும். அதர்வைஸ் நீங்கள் கணக்கெடுத்து பிரயோஜனம் கிடையாது. கணக்கெடுப்பாளர் வரும்போது கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். இது ரெண்டாவது என்னென்னா, குடும்பத்தலைவருங்கிறவங்க யாரோ அவங்களோட பேர் தான் போட்டு கணக்கெடுப்பு செய்யணும். லாங்குவேஜ் வந்து 16 languages நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். பட் ஒரு முறை அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டா சப்மிட் பண்ணுற வரைக்கும் அதை மாற்ற முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. இதை தவிர நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா உங்களுக்கான டவுட்டெல்லாம் வரும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு FAQ அப்படின்றது ஒன்று இருக்குது. டூல் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. எப்படி வந்து இந்த தரவுகளை நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதனால் மக்கள் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த sc.census.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் போய் உங்கள் குடும்பத்துக்கான பதிவுகளை பதிவு செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 1-855 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். சுய கணக்கெடுப்பில் மக்கள் எல்லாரும் பங்கெடுத்து கொண்டு கணக்கெடுப்பாளர்களுக்கான டைமையும் சேவ் பண்ணலாம், உங்கள் குடும்பத்துக்கான டைமையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் நீங்களே என்ட்ரி போடுறதுனால நீங்கள் வந்து கரெக்டான தகவல்களை கொடுக்கலாம்.
1: இப்போ இதுக்கு ஏதாவது கால வரையறை இருக்கா?
0: ஆமாம், இப்போ வந்து நம்ம எப்படின்னா, ஒவ்வொரு இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த ஃபேஸ் 1 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு நடத்துகிறோம். நம்ம யூடியை பொறுத்த வரைக்கும், புதுச்சேரி யூடியை பொறுத்த வரைக்கும் மே 17 மே 31 வரைக்கும் சுய கணக்கெடுப்பையும், ஜூன் 1 ஜூன் 30 வரைக்கும் வீட்டுப்பற்றில் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே கணக்கெடுப்பாளர் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த வகையில் நம்ம செய்கிறோம் இங்கே.
1: ஸோ இப்போ இந்த கால வரையறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, 17 முப்பத்தி ஒன்று வரைக்கும், அதாவது நாளை முதல் இந்த மாதம் 31 தேதி

0: தேதி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல பொதுமக்கள் வந்து தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யணும். இப்ப இந்த கால வரையறைய மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்?
1: ஆமா, இப்போ ஒருத்தருக்கு வந்து சுய கணக்கெடுப்பு அவங்களுக்கு செய்ய தெரியலன்னாலோ, இல்லை அந்த 31ஆம் தேதி மேக்கு அப்புறமா அவங்க ஏதோ காரணத்தினால செய்ய முடியலனாலையும் கவலைப்பட தேவையில்லை. கணக்கெடுப்பாளர் வந்து உங்க வீட்டுக்கு வரும்போது அப்போ நீங்க எல்லா தகவல்களையும் அவங்க கிட்ட கொடுத்துடலாம்.
0: சோ இதுக்காகவே அப்ப மக்கள் காத்துட்டு இருப்பாங்க போல இருக்கேன்.
1: கண்டிப்பா.
0: சோ இந்த சுய விவரங்களை நாமளே தான் பண்ணிக்கிட்டனும். ஆனா வீட்டு பட்டியலை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் சென்சஸ் ஆஃப் இந்தியால இருந்து கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரப்போறாங்க. இப்போ புதுச்சேரி மக்கள் இந்த வீட்டு பட்டியலை பற்றி கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்களுடைய சுய விவரங்களையும் மிஸ் பண்ணவங்க கொடுத்துடலாம். சரி, இந்த மிஸ் பண்ணவங்களுக்குன்னு ஏதாவது பனிஷ்மெண்ட், பெனாலிட்டி, ஃபைன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: இல்ல இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி பெனால்ட்டி எல்லாம் இல்ல. ஆனா சென்சஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லா நபர்களுமே வந்து அவங்களுடைய விவரங்களை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. இப்ப கணக்கெடுப்பு பணிக்கு ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணா அவங்களும் கட்டாயம் செய்யணும்ன்ற ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து பேப்பர்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, கலெக்டர் பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர் பாண்டிச்சேரி வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாரு, மக்கள் வந்து அவங்க கணக்கெடுப்பை கொடுக்கலைன்னா 1000 ரூபாய் அபராதம் அப்படின்றது அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு இல்லை. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே அவங்களே தாங்களாகவே வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக என்ன பண்ணுறோன்னா பப்ளிசிட்டி அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம். இந்த கணக்கெடுப்பு எதுக்காக நடத்தப்படுது, இந்த கணக்கெடுப்புனால பயன்பெற போகிறவங்க மக்கள் தான், அதனால் வந்து எதுவும் கான்ட்ரவர்சியலாக கேட்க போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து தனிநபர் விவரங்களையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம் அப்படின்ற நம்ம வந்து உறுதியாக அவங்களுக்கு கொடுக்கறதுனால மக்கள் வந்து எல்லாருமே தாங்களாகவே கணக்கெடுத்துக்கு பங்கு உதவி செய்கிறாங்க.
0: இப்போ இந்த மக்கள் கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது இது இந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பு நாங்களே டவுன்லோட் பண்ணிக்கிடலாமா?
1: இல்லை, ஆப் வந்து ஒன்லி ஃபார் என்யூமரேட்டர் சூப்பர்வைசர். சுய கணக்கெடுப்பு வந்து எப்படின்னா sc.census.gov.in வலைத்தளத்தில் போயிட்டு அவங்க தங்களோட விவரங்களை பதிவு பண்ணிக்கலாம்.
0: ஓகே, அப்போ அந்த ஆப்புக்கும் பொதுமக்களுக்கும் சம்மந்தம்
1: எந்த சம்மந்தம் இல்லை.
0: அந்த அதை எடுக்க வரக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான்,
1: கணக்கெடுப்பாளர்களுக்கு தான் கொண்டு வருவாங்க. அதற்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங்கும் கொடுப்போம் நம்ம.
0: சரி மேடம், இப்போ வந்து இந்த வெப்சைட் மூலமா நாங்க வந்து எங்களுடைய சுய விவரங்களை நாங்க பதிவு செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய வீடு பற்றிய பல செய்திகளை கேட்டு தெரிஞ்சிட்டு கணக்கெடுத்துட்டு போயிருவாங்க. இதை தாண்டி இப்ப இந்த என்டயர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, 2027 முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல இந்த பாப்புலேஷன் சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதை எப்ப பண்ணுவீங்க?
1: ஆமா, இது நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 பகுதியா நம்ம பண்றோம். ஃபேஸ் 1ன்றது வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, ஃபேஸ் 2 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஃபேஸ் 1ங்கிறது வந்து அதுதான் அடிப்படையா இருக்கு, இதுதான் பேஸா இருக்கு. இதுல நம்ம ஒரு வீட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு குடும்ப தலைவர் மற்றும் அவரோட பிரிவு என்னன்றது, அந்த வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன, அப்புறம் குறைந்தபட்ச அவங்களுக்கான வசதிகள் என்ன இருக்கு, அது அடிப்படையான சொத்து விவரங்கள். சொத்துன்னா பயப்பட தேவையில்லை, டிவி அப்புறம் கார் பைக் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது. அதை தவிர அமெனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, பாத்திங் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வந்து அவங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் இருக்கா அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் இதை தான் நம்ம கேட்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது February 9-28 இந்தியா முழுக்க ஒரே சமயத்தில் கணக்கெடுக்கப்படும், எக்ஸப்ட் த ஸ்னோ பவுண்ட் ஏரியா, அவங்களுக்கு தனியான டைம் இருக்கு. ஸோ இந்தியா முழுக்க ஒரே டைமில் கணக்கெடுக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் அதில் இருக்கிற எல்லா நபர்களும், யூஸ்வலாக அந்த ரிசைட் பண்ணுற எல்லா நபர்களோட விவரங்களையும், அவங்களோட பெயர், வயது, அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு மதர் டங் என்ன, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அப்புறம் ஒர்க்கிங் என்ன, என்ன வேலை பார்க்குறாங்க, எந்த செக்டாரில் இருக்காங்க, அப்புறம் மைக்ரேஷன் டீட்டெயில்ஸு, திருமணமான பெண்களாக இருந்தால் அவங்களோட ஃபெர்டிலிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இத்தனை விவரங்களையும் நம்ம கேட்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு May 17 ஆரம்பித்து June 30 நம்ம செய்ய போகிறோம்.
0: ஓகே மேடம், இப்போ இந்த சுய விவரங்களை நாங்களே கொடுத்துருவோம், அப்புறம் வீட்டுக்கு கணக்கெடுப்புக்கு ஆள் வராங்க அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ வீட்டுக்கு கணக்கெடுக்க வரக்கூடியவங்க கிட்ட அந்த கணக்கெடுப்பாளர்கிட்ட, இவர் தான் கணக்கெடுப்பாளர் அப்படின்னு நாங்கள் எப்படி அடையாளம் காண்றது? இப்போ அவங்க ஏதாவது ஓடிபி கேட்பாங்களா? பான் கார்டு, ஆதார், எங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, யாரை உள்ள விடலாம் விடக்கூடாது, இவர் சென்சஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கிறது?
1: இது ரொம்ப முக்கியம்.

0: முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னா, இந்த பேன் பற்றியோ, ஆதாரை பற்றியோ, இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓடிபியை பற்றியோ எந்த கணக்கெடுப்பாளரும், பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர் கட்டாயம் கேட்கவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஜியோவில் இருக்குது. அந்த கேள்விகளை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அதில் நீங்கள் இப்போ கேட்ட ஆதாரை பற்றியோ இல்லை ஓடிபி பற்றியோ அந்த விவரங்கள் கண்டிப்பாக இருக்காது. அதனால் வந்து என்னென்னா, மக்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னென்ன கேள்விகள் அவங்க கேட்பாங்கன்றதை நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் மூலமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம், பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்கோம். அதை அவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடி கார்டு வேர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஐடி கார்டில் கியூஆர் கோடு இருக்கும். ஸோ அந்த கியூஆர் கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஜென்யூனாக கணக்கெடுப்பாளர் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கான விவரங்களை பூர்த்தி செய்யலாம். அப்படி ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 1855 அப்படிங்கிற எங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டால் நாங்கள் அதுக்கான பதிலை சொல்லிடுவோம்.
1: சரி, ஸோ ஆகுடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொண்டு வர அந்த ஐடி கார்ட்லேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி இவர் சென்சஸ்லேருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். சரி மேடம், இப்போ பொதுவாக வந்து மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது தனிநபர் விவரங்களை கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வீட்டு பட்டியலின் வீடு, என்னுடைய எவ்வளோ சொத்து வச்சுருக்குறோம், அது போன்ற கேள்விகள்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறமா என்டையராக வந்து பொதுவாக மக்கள் எவ்வளோ வாழ்கிறாங்க, எங்கே இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகளோடு நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த டேட்டா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற டவுட் வந்து இவ்வளோ காலம் ஒரு இல்லிட்ரஸி நிறைய இருந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய இதுவாக தெரியல. இப்போ வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய புரிதல் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணணும், எதை நம்பி கோஆப்ரேட் பண்ணணும்?
0: இந்த இன்டர்வியூ ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, மக்கள்தொகை கணக்கெடுப்பு லீகல் பேக்கப்போடு எடுக்கிறோம். இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று வந்து எல்லா மக்களும் அவங்களுடைய கணக்கெடுப்பை கொடுத்து இந்த நாட்டோட வளர்ச்சி திட்டத்துக்கு துணை புரியணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, லட்சக்கணக்கான பேர் வந்து கணக்கெடுப்பாளர்களாக பணியாற்றுவாங்க, அவங்களோட சேஃப்டி அண்ட் இதை முக்கியமாக வச்சு தான் அந்த லீகல் பேக்கப்போடு பண்ணுறோம். இதனால் மக்கள் வந்து எந்த விதமான டவுட்டோ இல்லை தவறான கண்ணோட்டமோ இல்லாமல் இந்த கணக்கெடுப்புக்கு அவங்களோட பங்களிப்பை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று. ஏன்னா இது மக்களுக்கான கணக்கெடுப்பு, அவர்களோட வளர்ச்சிக்கான கணக்கெடுப்பு, அதுதான் முக்கியம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டவுட் வரும், நான் என்னோடய டேட்டாவை எப்படி பாதுகாப்பாக வச்சுப்பாங்கன்னு. இது வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்ற ஒரு சென்சஸ் ஆக்டில் வரக்கூடிய ஒரு பிரின்சிபல் வச்சு பண்ணுறோம். ரெண்டாவது, ஆப்பில் பண்ணுறோம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்வரில் பாதுகாப்பாக வைக்கப்படும். அண்ட் கணக்கெடுப்பாளர்களுக்கும் நம்ம என்ன வலியுறுத்துகிறோன்னா, ஒரு வீட்டில் கணக்கெடுக்கப்பட்ட விவரங்களை வேறு யார்கிட்டையும் கட்டாயம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் வலியுறுத்தியிருக்கோம். அதனால் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அவங்க இந்த மக்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்கு அவங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, கணக்கெடுப்பாளர்களும் மேற்பார்வையாளர்களும் அவங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது, கணக்கெடுக்க வரும்போது அவங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு அவங்க அவங்களோட பணியையும் வைத்து கொண்டு இந்த கணக்கெடுப்பு பணியும் அடிஷ்னலாக செய்கிறாங்க. அதுக்கான அவங்களுக்கு ஹானரோரியமெல்லாம் கொடுக்குறோம். இருந்தாலும் இது வந்து மக்கள் வளர்ச்சிக்காக அவங்க செய்கிறாங்க. தே ஆர் த வாரியர்ஸ் ஆஃப் த சென்சஸ். அவங்க தான் வந்து போர் வீரர்கள் மாதிரி இந்த 30 நாட்களும் வீடு வீடாக வந்து கணக்கெடுத்து இந்த தரவுகளை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தின் சார்பில், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதுச்சேரி அலுவலகத்தின் சார்பிலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சுய கணக்கெடுப்பு விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற வலைத்தளத்தில் போய் ரொம்ப சுலபமாக பதிவு பண்ணிடலாம். இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது உங்களோட நேரமும் சேமிக்கப்படுது. கணக்கெடுப்பாளர் வந்தவுடனே அந்த எஸ்சி ஐடியை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக அவர்களோட டைமும் சேவ் ஆகுது. அதனால் வந்து இந்த sc.census.gov.in என்ற வலைத்தளத்தில் போய் மே 17 முதல் உங்களுடைய குடும்பத்துக்கான விவரங்களை பதிவு செய்து அரசாங்கத்துக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட கணக்கெடுப்பு, ஒவ்வொரு குடும்பமும் இருக்கப்படுற கணக்கெடுப்பு அரசாங்கத்தோட வளர்ச்சி பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். அதனால் நீங்கள் முழு ஒத்துழை

0: ரிப்பையும் கொடுக்கணும் என்பதாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.
1: இப்போ இந்த ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க, தங்களால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சென்டர்ஸ் மாதிரி ஹெல்ப் சென்டர்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதன் மூலமாக, ஏன்னா பொதுமக்கள் வந்து நேரடியாக அங்கே வந்து தங்களுடைய சுய தரவுகளை கொடுக்கலாம் இல்லையா?
0: ஆமாம், நான் வந்து அதான் 1855 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர் நம்ம வச்சுருக்கோம். இதில் எங்கள் ஆஃபீஸில் வந்து இதற்கான தனியாக பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இந்த 1855 நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
1: நான் கேட்குறது வந்து, யாராவது நபர்கள் இருப்பாங்களா உதவி செய்ய, அதை பண்ணி கொடுக்க?
0: அவங்களோட குடும்ப விவரங்களை அவங்களா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சுய கணக்கெடுப்போட நோக்கம். அதனால் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இதை ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து அப்படி நீங்கள் பண்ண முடியலன்னா கவலைப்பட தேவையில்லை. கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து விவரமாக எல்லா கேள்விகளையும் கேட்பாங்க, அப்போ நீங்கள் பதில் சொல்லிக்கலாம்.
1: சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களும் நிச்சயமாக இந்த ப்ராசஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இது நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தரவுகளாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பணி சிறக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்.
0: எங்களோட சென்சஸ் இந்தியா அலுவலகத்தின் சார்பில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு, மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பை அளித்ததற்கும், மிக அருமையாக கேள்விகள் கேட்டு நீங்கள் எங்ககிட்டேருந்து எல்லா விவரங்களையும் வந்து சொல்லும்படியாக கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சென்சஸ் 2027. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: lions, again, came to Australia with them, and so he's come up through the system. And the other name, just to mention, Matt Fisher is in the squad, the Surrey fast bowler. He did play one test against the West Indies about 4 years ago. And the spinners' slots, Shoaib Bashir, and that, or the leg spinner, Rehan Ahmed, both of those are in the squad as well.
1: That's good to see. Everything, as they say, everything old is rue again.
0: Very good, very good. I mean, it's going to be interesting to see just whether Shoaib Bashir, yeah, it still feels like he is their number one pick as the spinner, but of course he didn't feature in the Ashes at all.
2: Lots of new names, new reputations, I suppose, for England cricket. But Jim, I've got to ask you, there's an Aussie in the camp. Marcus North is a new national selector. How has that news gone down in Australia?
1: It's gone down very well because of the respect for Marcus, who played some Test cricket, played against England in the Ashes. I think his name's up on the honour board at Lords. I think this is a good move. The Aussies are never far away from being influential. Enjoy it.
2: Yeah. How's that gone down with the British media? It's like, don't we have enough who can select our own team?
0: There has been the odd voice sort of pointing out the Aussie passport, but we are in an international game. It's nothing new to have Australians, Zimbabweans, New Zealanders involved in the English game. And similarly, when you look around the world, it is fully an international arena. Well, that's what we've got time for on Stumped for this week on Akash Varney. Don't forget to follow us on X. We're at BBCWS Sport and use the hashtag BBCStumped. And check us out on YouTube as well by going to the BBC World Service YouTube channel. Thanks to Chari Sharma and Jim Maxwell, and to all of you for listening. Till next time, bye-bye.
3: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akash Varney.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:47.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சருக்குன்னு
6: மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
9: எங்க, எப்போ?
8: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
10: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
11: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
12: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
13: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
12: கண்டிப்பா தேவையில்லை.
13: என்றும் அக்கறையுடன்
12: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். நேரம் 11:50 நிமிடம் 49 நொடிகள் FM ரெயின்போவில் கேட்கலாம் மெலடி மேஜிக்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். நாட்டு மக்கள் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வாழ்க்கையை எளிதாக்குதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் அரசு கொண்டுள்ள உறுதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், வெளிநாட்டு பயணத்தின் மீது கூடுதல் வரி, கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக வெளியான ஊடக செய்தியை அவர் மறுத்துள்ளார். இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும், வெளிநாட்டு பயணத்தின் போது அத்தகைய

கட்டுப்பாடுகள் எதையும் விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சட்டம் மற்றும் ஒழுங்கு கட்டமைப்பை வலுப்படுத்த கூடுதலாக ஒரு இந்திய ரிசர்வ் பட்டாலியனை உருவாக்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை நிறுவுவதற்காக 50 கோடி ரூபாயும் உள்கட்டமைப்பை மேம்பாட்டிற்காக 30 கோடி ரூபாய் வரையிலும் ஒருமுறை வழங்கப்படும் நிதி உதவியை மத்திய அரசு அனுமதித்துள்ளது. இந்திய பொருளாதாரத்திற்கு அறிவு மற்றும் அறிவுசார் தயாரிப்புகளின் பங்களிப்பை அளவிடுவதற்கான கட்டமைப்பு குறித்த அடிப்படை ஆவணம் மீது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் பொதுமக்களிடமிருந்து வரவேற்றுள்ளது. இக்கட்டமைப்பை விரைந்து இறுதி செய்ய ஏதுவாக ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் கருத்துக்களை அமைச்சகத்துடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேரம் 12:03 14 நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. சோ இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில எந்த தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற தலைப்புல நீங்க கலந்துக்க போறீங்க. இது ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் பிரத்யேகமான நிகழ்ச்சி பேசுங்க தோழா. நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு டயல் பண்ணுங்க 0413-22-71760, மற்றொரு எண் 0413-22-75-230. தலைப்பு உங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா? யோசிச்சுட்டு டயல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷோல தொடக்கமா ஒரு SP பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் குரல் எல்லாம் உங்களுக்காக ஒரு பாடல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. நிகழ்ச்சியில முதலாவதா யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா கேட்டேன் மேம்.
1: சோ நான் எல்லா நேயர்களுக்காகவும், லேட்டா ரேடியோ ஆன் பண்ண நேயர்களுக்காகவும் மறுபடியும் ஒரு தடவை தலைப்பை சொல்லிடுறேன். இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா? இது ஆண்கள் மட்டுமே பிரத்யேகமா கலந்துக்கிற நிகழ்ச்சி பேசுங்க தோழா. நிகழ்ச்சியில பங்கு பெற விருப்பம் உடையவங்க டயல் பண்ணுங்க 0413-22-71760, மற்றொரு 22-75230. எஸ் சார், சொல்லுங்க நீங்க உங்களோட கருத்தை.
2: ஆமா கண்டிப்பா மேம், நான் வேலூர் காட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். அதாவது

0: இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட்டு குடும்பத்துல கொண்டு வர முடியும் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறோம். அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கும் பொழுது அதனுடைய அந்த சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ வந்து நமக்கு கூட்டு குடும்பமாக ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒன்னாக பேசி பழகி நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க சமைச்சு கொடுத்து நம்ம மேல பிரியமாக அந்த அன்பை புழியும் பொழுது அது ஒரு வகையான மன அமைதி மன நிறைவு அப்படிங்கறத கொண்டு வரும். அதனால கூட்டு குடும்பம் அப்படிங்கறது ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா இந்த மாதிரி பெரிய குடும்பமாக இருக்கிறதுனால நம்ம வந்து லோன்லியாவே ஃபீல் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு குட்டி கஷ்டம் அப்படிங்கறத இருந்தா கூட அந்த கஷ்டங்கள்லாம் போய் வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாவும் இருப்பாங்க. அதனால இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கூட்டு குடும்பம் அப்படிங்கறது பெரும்பாலான சமயங்கள்ல அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் ஜாஸ்தியாகவே கொடுக்குது மேம். அது அந்த குடும்பத்தை அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தவங்களுக்கு தான் அதனுடைய மகத்துவம் என்ன அதனுடைய பெருமை என்ன அப்படிங்கறது தெரியும் மேம்.
1: அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க.
0: அதனால பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா மாத்திரம்தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஏன்னா இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டோம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள்னால. இப்ப நானும் சின்ன வயசுல இந்த கூட்டு குடும்பத்துலதான் வளர்ந்தேன். அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு காலத்தினுடைய கட்டாயம், எல்லாருமே வெவ்வேறு சூழ்நிலைகள்ல அந்த ஒர்க் நிமித்தமாக பிரிந்து போகிறதுனாலதான் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி ஆச்சு. பட் அந்த சின்ன வயசு நான் சொல்றது ஒரு 7th 8th படிக்கும் பொழுதெல்லாம் திருவிழா மாதிரி இருக்கும் மேம் வீடே. அதுவும் பண்டிகை போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா நாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால கண்டிப்பா கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலத்திலயும் அது மன நிறைவு சந்தோஷம் தனிமைய போக்கும் அது ஒரு நல்ல விஷயம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருமே ஜாலியா இருக்கணும்.
1: சோ பரபரப்பா ஓடிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில மன அமைதியை கொண்டு வர முடியும், நம்ம திரும்பவும் இந்த பழைய மாதிரி கூட்டு குடும்பம் மாடலுக்கு மாறணும் அப்படின்னு ரொம்பவே அழகா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: தேங்க்யூ மேம். பை பை.
1: தேங்க்யூ சார். பை சார். நேர்களே தொடர்ந்து கேளுங்க இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. சோ இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழால பேசிட்டு இருக்க தலைப்பு இதுதான், இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள், இது FM ரெயின்போ நிகழ்ச்சியில. அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க? இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா, இத தலைப்புலதான் பேசிட்டு இருக்கோம். இதுல உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பா அமைதியை கொண்டு வர முடியும். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில இருந்து நம்ம கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்தோம். இது எப்ப பிரிஞ்சது எப்ப பிரியுதுன்னா காலத்தின் கட்டாயத்துல, அந்த கட்டாயத்துல வெளியூர்ல போய் வேலை செய்ய வேண்டியது, வேலை வாய்ப்பு பொறுத்துதான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பிரிஞ்சு வாழறாங்க. அவங்களே போய் கேட்டு பாருங்க, இல்ல எனக்கு கூட்டு குடும்பத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்ல, அவங்க அங்க போய் வாழறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க நிச்சயமா அந்த இடத்துல அவங்களுக்கு மன நிம்மதி இல்லை பிரிஞ்சு வாழும்போது. இதே ஒரு கூட்டு குடும்பத்துல மன நிம்மதி அமைதி ஒற்றுமை வலிமை, கூட்டு குடும்பம் என்பது வலிமை. நமக்கு இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 4 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தையோ நம்ம தனியா பிரிஞ்சு வாழறதுல அங்க பார்த்தா 15-16 பேர் நம்ம சரௌண்டிங், நம்ம சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி அப்படின்னும் போது நம்ம சப்போர்ட்டுக்கு இவ்வளவு பேரா, நம்ம வழியை தாங்குவதற்கு இவ்வளவு பேரா என்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நமக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற அது எப்படி வரும்? இப்ப கூட்டு குடும்பமா இருந்தாதான் வரும். அப்ப கூட்டு குடும்பம் என்பது என்றைக்குமே ஒரு வலிமையானது, அது மன நிறைவானது. அதுல என்னைக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நாங்களும் கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம். கூட்டு குடும்பத்துல என்னன்னா சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து அதாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை பத்தி பொறுமையா பேசணும். அது என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசணும். அது பேசும்போது இன்னொரு பிரச்சனை வரும், அதை எடுத்து பேசக்கூடாது. இன்னொரு பிரச்சனை வரும், அதை பேசக்கூடாது. அந்த பிரச்சனையை மட்டும் எப்படி பேசணும் பொறுமையா பேசி, அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அணுகுமுறையோட பொறுமையா பேசி தீர்த்துக்கிட்டா கண்டிப்பா கூட்டு

0: குடும்பம் என்னைக்குமே சக்சஸ் தான். நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இந்த ராஜஸ்தானா யாரா இருந்தோ அவங்க வந்து ரெண்டு பஸ்ல வராங்க, ரெண்டு பஸ்ல மொத்தமா வந்து ஓட்டி சாவடியில வந்து தாத்தா கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டின்னு எள்ளு பாட்ட போட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் என்னன்னு கேட்டா இது எங்க குடும்பங்க இவ்வளவு பேரும் நாங்க ஒத்துமையா வாழறங்கன்னு வந்து ஓட்டு போட்டு போறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி தோணுது, நமக்கு எப்படி தோணுது? அப்ப கூட்டு குடும்பம் வலிமையானது, அது வந்து நிச்சயமா நமக்கு நன்மை தரக்கூடியது. அது கூட்டு குடும்பம் என்பது அமைதியை கொடுப்பதுதான். அதே நேரத்துல இன்னும் ஒண்ணு இருக்குங்க அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு, இன்னைய கால இடத்துல எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கும். ஒரு ஆள் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10 பேர் எவ்வளவு ஆச்சுங்க 1,00,000 ரூபாய். அது அப்படியே கூட்டு குடும்பத்துல பொறுமையா தேவை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம
1: பணத்தை உயருது அப்படின்னு
0: பண தேவை வாழ்க்கை. ஆமா கண்டிப்பா அது நிறைய நிறைய இருக்கு, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால கூட்டு குடும்பம் அமைதியை தரும்
1: என்னுடைய தரும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா வேலையின் நிமித்தமா வெளியூர்ல போறது, இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் நம்ம கொரோனாக்கு அப்புறத்துல இருந்து பாத்துட்டோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இப்போ திரும்ப நம்ம இது பண்ணும்போது ஒத்துமையா வாழறதோடைய முக்கியத்துவம் நமக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு, அது நம்மள வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்கீங்க சார்.
0: ஆமா வராங்க, அது மாதிரி ரொம்ப லைக் பண்றாங்க, அவங்க வாழ்க்கை கிடைக்கலையான்னு ஏங்குறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு பாட்டு ஒண்ணு நீங்க போடுங்க, ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்வதற்கு, அன்பின் பூமழை பொழிகிறது இதயங்கள் நினைகிறது. இந்த பாட்டை ஒண்ணு போடுங்க, அதுல இருக்குது பாருங்க கருத்து.
1: அழகா பாடிட்டீங்க நீங்களே.
0: அந்த பாட்டுல நிறைய கருத்து இருக்குது, அது அவ்வளோ இனிமையான பாட்டு. கூட்டு குடும்பத்தினுடைய இது அன்று வாழ்ந்தது போல் நம்ம இன்றும் கூட்டு குடும்பமாக வாழ்வோம் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நம்ம மன நிம்மதியை பெறுவோம் என்று சொல்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்க இந்த தருணத்துல நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா அப்படின்ற தலைப்புல நேயர்கள் அழகா தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேயர்கள் இல்ல செல்போன்ல இருந்து டயல் பண்றீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow 102.8.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேரம் 12:24 எட்டு நொடிகள். சோ அழகான இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த நேயர் பேச போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மறுபடியும் கண்டினியூ பண்றோம். சையதா
3: சையத் சார், சொல்லுங்க. இப்ப நம்மளுடைய தலைப்பு வந்து கேட்டிருப்பீங்க நீங்க. இன்னைக்கு தலைப்பு, இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா அப்படின்றதுதான். நேர்களுக்காக உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க சார்.
4: அதாவது நிலத்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிலத்துக்கு போயிருந்தீங்கன்னா பெரிய கிணறு, நீங்க பால் கிணறு பாத்துருப்பீங்க.
3: ஆமா சார்.
4: அந்த கிணத்துல வந்து பம்ப் செட்டு இறைக்கிறாங்க.
3: ஆமா சார்.
4: தண்ணி பூரா இறங்கிடும். ஆனா அது வந்து ஊத்து வரும். அந்த கிணத்து நான்கு பக்கமும் ஊத்து வரும். சட சட சட சடங்க சத்தம் கேக்கும். அந்த ஊத்து இல்லைன்னா கிணறு நிறையுமா?
3: இல்ல.
4: அப்ப அந்த கிணறு என்பதுதான் வாழ்க்கை சம்மந்த பெற்றது. அந்த தண்ணி ஊத்து வந்து எல்லாருமே அந்த கை கொடுக்கணும்.
3: சூப்பர் சார்.
4: இதை விட உதாரணம் வேணுமா?
3: அழகா சொல்லுங்க சார்.
4: இன்னொன்னு, அதே மாதிரி அந்த தண்ணி அங்கே இருந்த

0: அந்த வாய்க்கால் வாய்க்கால் பையா போய் அந்த நிலத்துல பாய்ஞ்சாதான் அந்த பயிர் பாதிக்கும். அப்படியே விட்டுட முடியாது அந்த பயிரை. அந்த பயிருடைய விளைச்சல யார் உபயோகிக்கப்படுறான்? விவசாயி தான். அந்த விவசாயி எல்லாமே அவன் வச்சுக்கானா என்ன? அது வந்து விவசாய கிடங்குக்கு கொண்டு போது அங்கிருந்து நமக்கு வருது. அப்போ இங்கிருந்து ஆவணத்து நாம வாழ்க்கை சும்மா நம்ம வாயால கூடு கட்ட முடியாதுன்னா, தூக்கணாங்குருவி கூடு கட்டுதுன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது பறந்து போயிட்டு ஒவ்வொரு கீதா கொண்டு வந்து அதனுடைய அந்த கூட்டை பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். முட்டையிடும் அந்த சிட்டுக்குருவி, தூக்கணாங்குருவி, இப்படிப்பட்ட குருவிகள் தான் செய்யும். காக்கா கூட்டுல வந்து குயில் உட்கார்ந்துக்கும். ஏன்னா ஏமாந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில சில துரோகிகள் வந்து உட்கார்ந்துக்குவாங்க, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது.
1: புரியுது சார், புரியுது புரியுது. எஸ் சார்,
0: இத்தோட என்னுடைய ஒரே உச்சியமா எல்லாமே நம்முடைய கைகள் இருந்தாதான் அந்த இதை நடத்த முடியும். இல்லைன்னா நடத்துறது வாய்ப்பே கிடையாது.
1: நம்ம மனசு பொறுத்துதான் எல்லாமே, நம்ம நினைவுல தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு அழகா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
0: நன்றி.
1: நன்றி நேர்களே, ரொம்பவே அழகா தன்னுடைய கருத்துக்களை விழுப்புரத்திலேருந்து சையத் சார் சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுக்கு இருக்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71760 மற்றொரு எண் 22-75-230. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
8: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
9: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
8: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
10: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
8: பின்றாங்கப்பா,
11: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
12: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற?
13: யோங்கிட்ட நெரிச்சு காட்டியா மாபான
14: வளர்க்கு தைரியம் இருந்தா
15: என்ன சுற்றாது,
14: என்ன சொல்றா?
15: பெருமாள் சத்தியம்
14: அந்த ஆஞ்சி கொலையும்
8: நீங்களும்
16: இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
17: Let's go.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. ரொம்பவே அழகா தங்களுடைய கருத்துக்களை

0: நேயர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது? ஐயப்பன் சார், கேட்டீங்களா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு? இன்றைய வாழ்வில் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வர முடியுமா?
1: கொண்டு வர முடியும்.
0: சூப்பர் சார்.
1: ஏன்னா இப்ப நம்ம வந்து தனியா இருந்தோம் அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் நம்ம தான் செய்யணும், நம்ம தான் எல்லாம் பண்ணணும். அதுவே கூட்டு குடும்பமா இருந்தோம் அப்படின்னா ஒரு வேலையை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: நீ இத பண்ண, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷேர்

0: சார்.
1: ஏன்னா இப்ப நம்ம வந்து தனியா இருந்தோம் அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் நம்ம தான் செய்யணும், நம்ம தான் எல்லாம் பண்ணணும். அதுவே கூட்டு குடும்பமா இருந்தோம் அப்படின்னா ஒரு வேலையை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: நீ இத பண்ண நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட நம்ம பேசி ஆலோசிக்கலாம். நம்ம தனியா இருக்கும் போது அதை யோசிச்சு யோசிச்சு மன உளைச்சல் அதிகமாகும்.
0: புரியுது சார், புரியுது.
1: அதனால கூட்டு குடும்பம் வந்து அமைதியை கொண்டு வரும்னு நான் சொல்றேன்.
0: ஓகே, இப்போ எல்லாருமே வேகமா ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஓடிட்டு இருக்கிறது இல்லாம வீட்டுல வந்தும் வேலை பலுவா இருக்கு, அதனால எல்லாமே பகிர்ந்துக்கனா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வரும்னு.
1: ஆமா, இதனால குழந்தைகளுக்கும் நம்ம வந்து அதிகமா இது தெரியாம போயிருது. நிறைய இதை யார் யாரு என்னன்னு தெரியாம போயிருது இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு.
0: ஓகே, ஸோ உறவு முறைகளை தாண்டி ஒரு அன்பு பகிர்றது தாண்டி எல்லாரும் ஃபோன்லேயே இருக்காங்க குழந்தைங்க எல்லாம் அப்படின்ற அந்த அழகா நீங்க இந்த இடத்துல முன்னிறுத்தி இருக்கீங்க அந்த கருத்தை. சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ் கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னைக்கு வாழ்வு முறையா இருந்தாலும் கூட்டு குடும்பம் அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா தன்னுடைய கருத்தை அந்த நேயர் பகிர்ந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சூப்பரா போனதுக்கு உங்களுடைய பங்கேற்பு முழுக்க முழுக்க உதவியா இருந்துச்சு. கேட்டு மகிழ்ந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. சோ நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ரெஹனா பாடியது.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போட்டிய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

0: நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 3

0: வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென V3, டென V4 அப்படின்னு நாலு வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில எல்லாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸ்ல வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லையும் டோர்ஸ்லையும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்றதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும்

0: 23 தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலாக்கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM Rainbow 102.8 தொடர்வது புதின பக்கங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய

0: ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: மைத்ரேயி நெஞ்சத்து நெகிழ்விற்கு தடை போட இயலாமல் கீழே கோலமிடுகிறாள். நீர் முத்துக்கள் சிந்துகின்றன.
2: எனக்கு கண்ணீர் விடுபவர்களை கண்டால் பிடிக்காது. கண்ணீர் விடுவதனால் பெண் கையாலாகாதவள் என்ற தகுதியை உறுதியாக்கிக் கொள்கிறாள். கண்ணீரை வைத்து ஜோக்குகள் வெளியிடும் பத்திரிகையை நான் கிழித்து கூட எரிந்திருக்கிறேன். மைத்ரேயி பரபரப்பாக கண்களை ஒத்திக்கொள்கிறாள். சிவந்த முகம் மழையில் நனைந்த மலர் போல் ஒளிர புன்னகை செய்கிறாள். என்னிடம் வந்த பிறகு நீ கண்ணீர் விடுவதை நிறுத்தி மறந்து போய்விட வேண்டும். உன்னை போல் எத்தனையோ பெண்கள் அழுபவர்களாக இருக்கும். என் தம்பி கல்கத்தாவில் ஒரு காபரே ஓட்டலுக்கு போய்விட்டு வந்து சொன்னான். அந்த பெண் விழித்து பார்த்து கொண்டு ஒவ்வொரு துணியாக உறிந்து வீசும் பொழுது கூட்டத்தில் இருக்கும் பேய்களை பார்த்து, ஒரு பெண் உடம்புக்கு கழுகுகள் போல் வந்து உட்கார்ந்திருக்கும் பதர்களை பாருங்கள் பாருங்கள் என்று விருப்புடனும் ஆக்ரோஷத்துடனும் கூறினால் போல் இருந்ததாம் அவள் ஆடிய ஆட்டம். கூட்டுக்குள்ளே சிக்கிய பாம்பு கூண்டை ஓங்கி ஓங்கி அரைந்து கொத்துவதைப் போல் இருந்ததாம். அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் கனவான்கள், கலை இலக்கிய உலகின் பிரமுகர்கள் அக்கா என்றான். எனக்கு அந்த காட்சியை கண்முன் கண்டார்போல் நெஞ்சு கொதித்தது. இந்த ஊரிலும் கூட அத்தகைய இரவு காட்சி படங்களை கொட்டகைக்கு வரவழைத்து வெளியில் பெரிய பெரிய விளம்பரங்கள் வைத்திருந்தார்கள். நான் 10 பெண்களை கூட்டிச் சென்று மறியல் செய்தேன். பெண்ணின் தன்மானத்தை காலடியில் வைத்து தேய்க்கும் அந்த பெரிய விளம்பரங்களில் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று எழுதி ஒட்டினோம். எங்களை போலீஸ் வந்து அப்புறப்படுத்திவிட்டு கன தனவான்களை, பெரிய மனிதர்களை, பிஞ்சு குஞ்சுகளை, பெண்டிரை எல்லாரையும் உள்ளே படம் பார்க்க அனுமதித்தது. அடல்ஸ் ஒன்லி கதைகளாக வெளியிடும் குடும்ப ஹாஸ்ய இலக்கிய பத்திரிகை ஆசிரியர் அடல்ஸ் ஒன்லி எழுத்தாளரை விட்டு நாட்டுப்புறத்து பெண்கள் ரவிக்கை போடுகிறார்களா? கோயில் சிலைகளை அச்சடித்த காகிதத்தால் மூடப்போகட்டுமே சகோதரியார். ஆபாசம் அவர் கண்களில் இருக்கிறது. ரகசியங்களை மூடி மறைக்காமல் வெளியிடுவது உண்மையான கலை என்று நீண்ட கட்டுரை தொடர் எழுதச் சொன்னார். இங்கே என்னை ப்ராஜெக்ட் ஆபீசர் கூப்பிட்டு விசாரணை செய்வது போல் விபரம் கேட்டார். எனக்கு ஒவ்வொரு சமயமும் கண்ணீர் வருவது போல் இருக்கும். விழுங்கிக் கொண்டு சிரிப்பேன். அந்த சிரிப்பும் காபரே ஆட்டக்காரியின் சிரிப்பை போன்றதுதான். அக்கா, சமூக சேவை செய்யும் நர்மதா, மிஸ்ஸஸ் சிவனேசன் இவர்களையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன். பணம், பணத்துக்காக இன்று எதையும் யாரும் கரைப்படுத்தி கொள்ள தயங்குவதில்லை. அவர்களுக்கு சமூக சேவை என்ற பெயரில்
3: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி.
2: என் வாழ்க்கை மிஸ்ஸஸ் சிவனேசன், நர்மதா இருவருமே நன்றாக குடிப்பார்கள். மேல்நாட்டு நாகரிக பொழுதுபோக்கு விடுதிகளில் அவர்கள் உறுப்பினர்கள். நாட்டு தலைவர்கள், அயல் நாட்டு பிரமுகர்கள் போன்றவர்கள் வரும்போது இவர்கள் முன்னே நின்று சாய இதழ்களை குவித்தும் விரித்தும் ஆங்கிலத்தில் அப்போதைய ஃபேஷனில் பேசி மிளற்றி இந்திய கலாச்சாரம் பண்பாடு என்று நெற்றியில் குங்குமம் தீட்டுவார்கள். துரைசாணிக்கு புடவையை சுற்றிவிட்டு படம் எடுத்துக்கொள்வார்கள். கை குவிப்பதும் திலகமிடுவதும் போலி மரியாதை பண்புக்குச் சிகரங்கள். லோகாவைத்தான் அந்த குழுவில் பொறுத்து கொள்ளலாம். தான் எங்கே நிற்கிறோம் என்ற அறிவும் உணர்வும் அவளுக்கு உண்டு. அதனால் பிற தகுதியை அறிந்து அடக்கமாக செயல்படுவாள். உன்னை நான் இங்கே விடுவித்து அழைத்து வருவதற்கு அவள்தான் காரணம். அவளாக அந்த எண்ணத்தை வெளியிட்டிராது போனால் எனக்கு கேட்க தெரிந்திருக்காது. அவள் அங்கே இருக்க வேண்டியவள் அல்ல. ராஜா அவளை முழுநேர கட்சி பிரச்சார வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அவளுக்கு படிக்க ஆர்வம் இருக்கிறது. உங்களைப் போல் உள்ளவர்கள் அவளை அடாப்ட் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஒரு நல்ல பெண்ணை நல்லபடியாக உருவாக்கியதாக ஆத்ம திருப்தி உண்டாகும் என்றாள். நான் லபக்கென்று கொண்டாபத்திரத்தை என்று பிடித்து கொண்டேன். எனக்கே நினைத்து பார்த்தால் விசித்திரமாயிருக்கிறது. நீயா?

0: நான் யாரோ? ஏதோ காற்றில் சிதறி வந்த நீர்த்துளிகள் ஒன்றுபட்டார்போல். நான் தான் நீர்த்துளி, நீங்கள் ஆழ்ந்த தடாகம், நான் தடாகத்தில் ஒன்றுபட வந்தேன் என்று உளம் விம்ம மொழிகிறாள் மைத்ரேயி. மழை பெய்து ஓய்ந்துவிட்டதை நினைப்பூட்டுவது போல் ஒரே ஈசலாக மொய்க்கின்றன. குழல் விளக்கின் அடியில் குடியிருக்கும் இரு பல்லிகள் ஓடி ஓடி வேட்டையாடுகின்றன. எத்தனை பெரிய பல்லிகள்! கள்ளச்சந்தைக்காரனை நினைப்பூட்டும் பல்லிகள். மக்களும் ஊர் வகையில் ஈசல்களைப் போலவே குழல் விளக்கு கவர்ச்சிகளில் விழுகிறார்கள் என்றால் பொருந்தும். விளக்கடியில் அவள் விரித்து வைத்திருக்கும் காகிதங்களில் ஈசல்கள், தட்டெழுத்து பொறியிலும் கைகளிலும் கூட சிறகுகளை இழந்த ஈசல் பூச்சிகள் ஊர்கின்றன. பட்டென்று விளக்கை அணைத்து விடுகிறாள் ஞானம். ரேடியம் பூச்சி கடிகாரம் மணி 8:30 என்று காட்டுகிறது. மைத்ரேயி கல்லூரியில் ஏதோ கூட்டம் என்று காலையில் மொழிந்தது நினைவுக்கு வருகிறது. ரூபாய் மதிப்பு குறைவை பற்றி கருத்தரங்கு என்று கூறினாள். வாயிலில் வந்து வராந்தா விளக்கையும் அணைத்துவிட்டு ஞானம் தோட்டத்தில் நிற்கிறாள். தெருவிளக்கின் பிழம்பை சுற்றி ஈசல்கள் பறக்கின்றன. ஈர மண்ணில் படிந்து வரும் காற்று தலைப்பை இழுத்து மூடிக்கொள்ளச் செய்கிறது. கார்த்திகை மாசத்து பொறிகளைப் போல் நெடுகத் தெரியும் சாலை விளக்குகளும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றன. எதிர்ச்சாரியில் டாக்டர் ராமசேஷனின் மனைவி வராந்தாவில் உள்ளே தள்ளி வைத்திருக்கும் அகல் ஒளி முத்துச்சுடராய் விளங்குகிறது. ராமசேஷனும் அவர் மனைவியும் அவளோடு நெருங்கி பழகும் தம்பதி. ஓராண்டு காலம் அமெரிக்காவில் இருந்து வந்ததை அடிக்கொரு முறை நினைப்பூட்டும் வண்ணம் செயற்கையாக தோளை குலுக்கிக் கொள்வதும் சில சொற்களை நாவை சுழட்டி கொண்டு உச்சரிப்பதும் தன் தனித்தன்மையை பறைசாற்றக்கூடியவே என்று எண்ணும் மனிதர் ராமசேஷன் மட்டுமல்ல. அங்கு அவள் பழகும் முக்கால்வாசி ஃபாரின் ரிட்டர்ன்களும் அப்படித்தான் எண்ணிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டு விருந்தினர் கலந்து கொள்ளும் விருந்துகள் என்றால் அவர்களுக்கு தலைக்கால் புரியாது. விடாமல் புகை குடிப்பதை சிலர் பெருமைக்குரிய பழக்கமாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவியரோ வெளிக்கு ஆங்கிலம் பேசி விருந்து நாகரிகங்களில் கலந்து கொண்டாலும் அடிப்படையிலிருந்து முற்றிலும் மாறாதவர்கள் என்று பல சமயங்களிலும் உறுதிப்படுத்துகிறார்கள். ராமசேஷனின் மனைவி ஜானகி மெட்டியும் உச்சி பொட்டுமாக விளங்குகிறாள். தாய்மொழியில்தான் பேசுகிறாள். அவள் கல்லூரியில் பட்டம் பெற்று சில மாதங்கள் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகவும் வேலை செய்தவள்தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவமலை விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவமலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், நிர்வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேர்களே, தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்கு பாரம்பரிய நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டதா. இதனிடையே இன்று பிற்பகல் அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தினரிடையே திரு மோடி உரையாற்ற உள்ளதால் இந்திய புலம்பெயர் மக்களிடையே பெரும் உற்சாகம் நிலவி வருகிறதா. சிக்கிம் மாநிலம் இன்று தனது 51வது மாநில உருவாக்கு தினத்தை கொண்டாடுகிறது. இதனையொட்டி இன்று பிற்பகல் கேங்டாங்கின் மகனன் கேந்திராவில் நடைபெறவுள்ள விழாவில் துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தாமங், வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு

பொதுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்த விழாவில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு வேறு சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதா? கடந்த சில நாட்களாக உத்தரப்பிரதேசம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் புயல்களால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் துயரம் வெளியிட்டுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர், மோசமான வானிலை நிலவரத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா மாவட்டத்தில் இன்று காலை தொழிலாளர்கள் சாலையை கடக்கும்போது வேகமாக வந்த டிப்பர் லாதி மோதியதில் 6 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியும் வேதனையும் தெரிவித்துள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆண்கள் இரட்டையர் ஜோடியான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர் இன்று மலேசிய வீரர்களை எதிர்கொள்ள உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் 1:03:52 நேர்கள் கேட்கவிருக்கோமே இந்த நிகழ்ச்சியை உங்கள் அபிமான ஹாய் சிநேகிதியே. இது மகளிர் மட்டும் பங்கேற்கும் பிரத்யேக நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா மகளிர் உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க 0413-22-71760 மற்றொரு 22-75230. வெளியூர் நேர்கள் இல்ல செல்போன்லேருந்து நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow 102.8.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. இது ஹாய் ஸ்நேகிதியே என் நிகழ்ச்சியின் தொடக்கமாக யாரு எங்கேந்து என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஸ்நேகிதியே, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் மேம், நீங்க நலமா?
2: நான் நல்லா இருக்கேன்பா. பர்வின், திருவண்ணாமலை.
1: ஓகே, பர்வின் மேம்க்கு எந்த படத்துல

0: இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: தெற்கத்தி கலன் படத்துல இருந்து ராதா அழைக்கிற அந்த பாட்டு ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே மேம், நீங்க கேட்ட பாடலும் உங்களுக்காக இதோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
1: கண்டிப்பா, தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: நிகழ்ச்சியில இப்ப நம்ம கிட்ட யாரு எங்கிருந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: லாஸ்பேட்ல இருந்து ஷாம்லா பேசுறேன்.
0: ஓகே ஷாம்லா மேம்க்கு என்ன படத்துல இருந்து எந்த பாட்டு வேணும்?
1: எஜமான் படத்துல இருந்து அடி ராக்கு முத்து சாங்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.

0: நேரம் 1:21 56 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நாம கேட்டுட்டு இருக்கிறது நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். யாரு எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 1:30, 34 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கேருந்து என்ன பாட்டு கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம் மேம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே மேம், என்ன பாட்டு வேணும், எந்த படத்துல இருந்து?
4: தியாகம் படத்துல இருந்து நல்லவர்கள்லாம் சாட்சிகள் வந்து மனசாட்சி, அந்த பாடல் வேணும். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஹெட் அந்த நல்ல ஒரு கருத்துள்ள செய்தியெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா, ஆண்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஒரு கருத்துக்கள்லாம் கேட்டு அறிவிங்க. இன்னும் மேலும் மேலும் மேலும் மேலும் உயர்ந்து நல்லாவே இருக்கணும், நம்ம நிகழ்ச்சி மேலும் உயர்ந்தன்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிக்கிறோம்மா.
3: உங்க வாழ்த்துக்கு ரொம்பவே நன்றி மேம். சூப்பரான ஒரு தத்துவ பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
4: நன்றிங்கப்பா.
3: நன்றி மேம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இது நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, நேர்களே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-22-71760, மற்றொரு எண் 2275230. ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த ஸ்நேகிதி எங்கிருந்து

0: 7523 0. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த ஸ்நேகிதி எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் நீங்க? நலமா யார், எங்கிருந்து பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? புது வசந்தம் படத்திலிருந்து உங்களுக்காக கே எஸ் சித்ரா மற்றும் கல்யாண் பாடிய பாடல் உங்களுக்காக நான் பிளே பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம்.

0: பெற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 1:42 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். ஸோ லேடிஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04132271760, மற்றொரு 22752300.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. ஸோ நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த ஸ்நேகிதி எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறது?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: கலைவாணி மேம் சொல்லுங்க, என்ன படம் என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்சது?
2: படம் வந்து 6, பாடல் வந்து நெஞ்சம் என்னும் ஊரினிலே.
1: சூப்பர் மேம். நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக கோபிகா பூர்ணிமா பாடிய பாடல் இதோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
2: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நிறைவாக யாரு எங்க பேசுறாங்க என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க பேசுறது?
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து மேம். எலிசபெத் மேம் அவங்களுக்கும் இளையத்தாருக்கும் ஆர்ஜேக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட், நன்றி, கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இன்னைக்கு நினைவலைகள்ல என்னோட கிளிப்பிங் வந்தது, அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. எனக்கு மறுமலர்ச்சி போடுங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு அந்த பாடல போட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி, பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ மேம்.
2: ஒரு சியர்ஃபுல்லான வைப எங்களுக்கும் நல்லா பரப்பி விட்டுட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான சாங் மேம்.
3: மேம்க்கு ஸ்பெஷல்
2: பாடிட்டீங்க வேற செம்ம.
3: தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேம். தேங்க்யூ.
3: புதுவை வானொலிக்கும் புதுவை ஆகாஷவாணிக்கும் ரெயின்போ எஃப்எம்க்கும் எல்லாருக்கும் சல்யூட்.
2: நன்றி மேம். நன்றி மேம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். நிகழ்ச்சியின் நிறைவாக அந்த நேரின் விருப்ப பாடல் ஹரிஹரன் மற்றும் அம்ருதா குரலில் ஒலிக்க வருகிறது.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upin Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a two-stage re-evaluation process of answer sheets for class 12 students. And in badminton, Indian duo of Satwik Sairaj and Chirag Shetty

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, இது உங்கள் வானவில்லின் வர்ணஜாலம். மனசுக்குள்ள மழையை தூவும் புதுவையின் வசந்தம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கடலோர காற்றோடு கலந்து உங்க இதய துடிப்போடு இதோ கை கோர்க்கிறது. இப்ப நேரம் 2:16:24 நொடிகள். நாம ஒரு விண்டேஜ் உலகத்துக்குள்ளார நுழைய போறோம். தலைமுறை கடந்தாலும் அந்த கம்பீரம் குறையாத காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1000 பாடல்கள் வந்தாலும் அந்த ஒரு பாட்டுக்கு ஈடாகாதுன்னு சொல்ல வைக்க உங்க காலத்தை இனிய கானங்களால் நிரப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அன்பு நண்பன் ஆர்ஜே சீனு. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல வர்றது ஒரு அல்டிமேட் ரொமான்ஸ் ஆந்தம், வசந்தம் பூக்கள் கவிதைன்னு ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லிக் கொடுத்தார்.

இசைக்கு மொழியில்லை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்கு முடிவே இல்லை. நிகழ்ச்சியில நேர்களும் இக்கப்ப கேட்க போற பாடல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா அவர்களுடைய பவர்ஃபுல் வாய்ஸ்ல மெல்லிசை மன்னர்களோட மியூசிக்ல நீங்க இப்ப கேட்க போற பாட்டும் அப்படியே ஒரு வைப நமக்கு செக் பண்ணும். நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:24 15 நொடிகள். கவலைகளை மறக்க ஒரு மருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் உங்க மனசுக்கு விருந்து. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இப்ப நேயர்கள் கேட்க போற பாடல் ஒரு சிப்ளிங் கோல்ஸ், அதாவது இதுதான் ஒரிஜினலான ஒரு ஓச்சி பாட்டுன்னு சொல்லலாம். அண்ணன் தங்கை பாசத்துக்கும் இதை விட ஒரு பெஸ்ட் மெலடி இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. எமோஷனல் லெவலும் வேற ரகம் இருக்கும். பாடலை கேட்கலாம் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 2:30 22 நொடிகள். காலங்கள் மாறலாம், ஆனால் இந்த கானங்கள் எந்த காலமும் நிக்காது. ஏன்னா இது காலத்தை வென்ற கானங்கள். உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப கேட்கலாம் ஒரு ரெட்ரோ டிராவல் பைப் பாடல. ஏஎம் ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு எவர்கிரீன் ஜாய்ஃபுல் ட்ராக் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.
4: பாட்டு பாடவா, பார்த்து பேசவா,

ராகங்கள் பலவிதம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் எப்பவுமே ஒரு அற்புதம். நிகழ்ச்சியில இப்ப நேர்கள் கேட்கப்படுற ஒரு பாடல் மூலமா சிரிப்பாலேயே ஒருத்தங்களை கவர முடியுமான்னு சொன்ன பாட்டு தான் இது. ஒரு கியூட் எக்ஸ்பிரஷனும் சேர்ந்த ஒரு அழகான காதல் கவிதையை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்துல இருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ட்ரெண்ட் மாறினாலும் தரம் மாறாத கானங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. இப்ப ஒரு ஃபன் மிக்ஸ், அதாவது அந்த காலத்திலேயே ஒரு செம வைபான பாட்டு, ஜமுனா ராணி டிஎம்எஸ் குரல்ல இன்னைக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு பாட்டு தான் கேட்க போறீங்க. குமுதம் திரைப்படத்திலிருந்து

மதிய நேரத்து மயக்கத்தில் உங்களை உற்சாக கடலில் நனைய வைக்கும் ராகங்களின் சமூகம், உங்கள் இதயத்தை வருடும் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 2:45:28 நொடிகள். ஒரு மழைக்கால ஈவினிங், கையில் ஒரு காஃபி, அப்புறம் பி சுசிலா அவருடைய இந்த பாட்டு. இதை விட ஒரு பெஸ்டான சோல்ஃபுல் மொமெண்ட்டை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த மேஜிக் செய்யக்கூடிய ஒரு பாடலை இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். பாக்யலக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் நினைவுகளை இசையால் தட்டி எழுப்பும் மந்திரம் இது. FM ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள். தனிமையை கூட கொண்டாடலாம்னு சொன்ன ஒரு மெலடியை தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்க போறீங்க. கேட்கலாம் பாடலை ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 2:54 33 நொடிகள். ஏனையர்களே, இன்னைக்கு நாம போன இந்த டைம் டிராவல் எப்படி இருந்தது? பாவ மன்னிப்புல ஆரம்பிச்சு இப்ப நிறைவாக வரப்போற தில்லான மோகனாம்பாள் வரைக்கும் நாம கேட்க போற இந்த பாடல்கள் நம்ம வாழ்வோட கலந்த ஒரு ரத்தம். 1000 புதுப்பாட்டுங்க வரலாம், ஆனா இந்த பழைய பாட்டுங்க தர்ற அந்த ஒரு ஹை இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த 45 நிமிடம் உங்க எல்லாரையும் அந்த விண்டேஜ் உலகத்துக்கு கூட்டிட்டு போனதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, ஆனா இசைக்கு எப்பவுமே முடிவே கிடையாது. மறந்துடாதீங்க, காலம் ஓடலாம், ஆனா நம்ம ராகம் என்னைக்குமே ஓயாது. மீண்டும் ஒரு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அதிரடி தொகுப்பட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் இதய துடிப்பு புதுவையின் அடையாளம் 102.8 FM ரெயின்போ. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே சீனு.
1: தரகடதாம்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற ஸ்பெஷல் ஷோ. இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு டிஃப்ரெண்டான கேம் விளையாட போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ் த சென்டென்ஸ். இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அந்த சென்டென்ஸை நீங்க ரிவர்ஸ்ல சொல்ல போறீங்க. கன்ஃபியூஸ் ஆகாம ஃபாஸ்டா சொல்லணும். ரெடியா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் சொல்றேன்னா, நீங்க உங்களோட பதிலா என்ன சொல்ல போறீங்கன்னா, எது ஃபுட் பிடிச்ச உங்களுக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க. கேம் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்க ரொம்ப ஜாலியா விளையாடலாம், இன்ட்ரெஸ்டா விளையாடுங்க.

அதுக்கு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2275230. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 எனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டோம், அதெல்லாம்

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன், மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:09. இப்ப நம்ம ஷோக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
4: ஹலோ,
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் அபிஷா, திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறேன்.
3: சூப்பர் சூப்பர். என்ன படிக்கிறீங்க?
4: நான் பிஇ சைபர் செக்யூரிட்டி, ஃபர்ஸ்ட் இயர்.
3: அப்படிங்களா, சூப்பர். எதனால இந்த கோர்ஸ் எடுத்தீங்க நீங்க?
4: போலீஸ் லைன்ல போலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன்.
3: அப்படிங்களா, சூப்பர் சூப்பர். கேம் என்னன்னு தெரியுமா? கேட்டிங்களா இல்ல? சொல்லவா? ரிவர்ஸ் த சென்டென்ஸ். நீங்க நான் சொல்றத ரிவர்ஸ்ல சொல்லணும். ஓகேவா?
4: ஓகே
3: ஓகே. ரெடி?
4: ரெடி.
3: ஓகே. உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா?
4: சொல்லலாமா?
3: உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா?
4: காஃபி பிடிக்குமா? பிடிக்குமா டீ உங்களுக்கு?
3: ஓகே, சூப்பர் சூப்பர். இன்னொன்னு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இத சொல்லுங்க.
4: திருப்பி சொல்லுங்க.
3: கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். வாசனை கற்பூர தெரியுமா கழுதைக்கு? சரி, இன்னும் சொல்லவா கேக்கு? சொல்றீங்களா?
4: சொல்லுங்க.
3: ரெடியா? காலையில அலாரம் அடிக்குதா அம்மா அடிக்கிறாங்களா?
4: அலாரத்துக்கு முன்னாடி அம்மா அடிக்கிறாங்க.
3: அது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. அலாரமும் அடிக்கும், ஒரு சைடு அம்மாவும் நம்மள போட்டு அடிப்பாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. காலையில அலாரம் அடிக்குதா அம்மா அடிக்கிறாங்களா?
4: அடிக்கிறாங்களா அம்மா, அடிக்குதா அலாரம் காலை.
3: சம, சூப்பர் அபிஷா, சூப்பர். என்ன இயர் படிக்கிறீங்க நீங்க சைபர் கிரைம்ல?
4: சைபர் செக்யூரிட்டி எடுத்திருக்கேன்.
3: சைபர் செக்யூரிட்டி? ஓ, சூப்பர் சூப்பர். என்ன இயர் படிக்கிறீங்க?
4: ஃபர்ஸ்ட் இயர்.
3: ஃபர்ஸ்ட் இயரா? சூப்பர் சூப்பர் அபிஷா, நல்லா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
4: Thank you.

0: நேரம் 3:17. வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இப்ப எந்த கலர் வராங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சூப்பர் சரண்யா, என்ன படிக்கிறீங்க? என்ன டிகிரி? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷா? சூப்பர் சூப்பர் சன்யா. நீங்க ஏன் அதை நீங்க எடுத்தீங்க அந்த டிகிரிய? அப்படிங்களா, ஒரு இங்கிலீஷ் ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா? நாங்க அப்படிதான் திடீர் திடீர்னு கேட்போம். ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இல்ல பாட்டு பாடுறீங்களா? உங்க வாய்ஸ்க்கு பாட்டு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது.
1: ஏமா, நீ நல்லா
0: ஏன் வாய்ஸ் கேட்டியாரோ ஊடகம் தான். சரி இல்ல இல்ல, அப்படிலாம் யாரும்

0: பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க, நீங்க பாடுங்க. கவிதையா இல்ல பாட்டா?
1: ஐயோ, எனக்கு பாட்டெல்லாம் சரியா தெரியாதுங்க.
0: பிரியாணி சாப்பிடும் போது ரைஸ் ஃபர்ஸ்டா சிக்கன் ஃபர்ஸ்டா? ஆமா, எல்லாருக்குமே பிரியாணினாவே எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். இருந்தாலும் பிரியாணி சாப்பிடும் போது ரைஸ் ஃபர்ஸ்டா சிக்கன் ஃபர்ஸ்டா? ஸ்பீடா சொல்லணும்.
1: போடுவீங்களா?
0: கண்டிப்பா எல்லாரும் மியூட்ல போட்டுருவாங்க.
1: போடுவீங்களா? அட்டெண்ட் பண்ணா கால் ஃப்ரெண்ட்.
0: போடுவீங்களா மியூட்?
1: போடுவாங்க. அட்டெண்ட் பண்ணா கால் ஃப்ரெண்ட்.
0: ஓகே ஓகே, சூப்பர். இன்னொன்னு சொல்லவா, ரெடியா?
1: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா?
1: உங்களுக்கு டீ பிடிக்குமாவா?
0: ஆமா, உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா?
1: பிடிக்குமா?
0: எப்படி போகுது இந்த லைஃப்லாம்?
1: இருக்காங்க.
0: ஓகே ஓகே, அப்ப நீங்க இப்பதான் காலேஜ் படிக்கிறீங்க, நீங்க ஃப்ரெண்ட் பெரிய பெரிய ஃப்ரெண்டா புடிச்சு வச்சிருக்கீங்க போலயே.
1: நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஏஜ்லாம் வந்து நமக்கு ஏஜ் ஃப்ரெண்ட் வந்து ஏஜ் வச்சு இது பண்ண முடியாது. நம்ம புடிச்சிருக்கா, எனக்கு வந்து சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர் சரண்யா.
1: நம்பர் மேம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏ புடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சரண்யா. சரி, நீங்க இன்னும் நீங்க கவிதையே சொல்லல, இங்கிலீஷ்ல சொல்றீங்களா இல்ல பாட்டு பாடுறீங்களா?
1: பாட்டு
0: இல்ல, நீங்க ரெயின் ரெயின் கோவே ஏதோ ஒன்னு சொல்லலாம். ஓகே சன்னி, நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு இங்கிலீஷ் கவிதையா ப்ரிப்பேர் பண்ணி கால் பண்ணுங்க. கண்டிப்பா
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே சன்னியா, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. அடுத்து முன்பே வா திரைப்படத்துல வந்து பாடல் கேட்டு ஜெய் பண்ணுங்க.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய

0: 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது FM ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:29. நம்ம கல்லூரி பூக்கள் ஷோல ரிவர்ஸ் த சென்டென்ஸ் கேம் விளையாடிட்டு இருக்கோம். எல்லாருமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ
2: ஹலோ ஹலோ
1: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அரியங்குப்பமா. என்ன படிக்கிறீங்க போனா?
2: பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் பண்றேன். நீங்க என்ன
1: சொல்லுங்க. வீட்டுல தூங்குவீங்களா? மொக்கையாதான் இருக்கும், இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. சூப்பர். ஏதோ திக்கி திக்கியோ ஏதோ டக்குன்னு சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இது போவோமா? வேற என்ன நம்ம சொல்லலாம்? காலேஜ்ல பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
2: சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
2: எது சப்ஜெக்ட் பிடிச்ச காலேஜ்?
1: தப்பு தப்பு. எது சப்ஜெக்ட் பிடிச்ச ல காலேஜ்? காலேஜ்ல பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு நான் கேட்டேன்.
2: எது சப்ஜெக்ட் படிச்சதுல
1: தெரியுமா? கற்பூர வாசனை இது சொல்லுங்க. தெரிஞ்சிருக்குன்னா நினைக்கிறேன். கழுதைக்கு பாட்டு
2: பாடுறீங்களா?
1: இதோ பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
2: சூப்பர் சார், அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:36. இது போல நீங்களும் என் கூட விளையாடணும்னா உடனே உங்க போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 2271760 2275 2330. என்ன கேம்னா த ரிவர்ஸ் த சென்டென்ஸ். அந்த கேம் தான் விளையாட போறோம். நான் ஒரு உங்கள்கிட்ட சென்டென்ஸ் சொன்னா நீங்க அதை ரிவர்ஸ்ல சொல்லணும். அதுதான், உடனே உங்க போன் எடுத்து உடனே டயல் பண்ணுங்க. இது உங்களுக்காக ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:42. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கல்லூரி பூக்கள் ஷோல ரிவர்ஸ் த சென்டென்ஸ் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்ற சென்டென்ஸை நீங்க ரிவர்ஸ்ல சொல்ல போறீங்க. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ.
1: ஹலோ,
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பண்ருட்டில இருந்து பிரியங்கா பேசுறேன்.
0: ஓ, பிரியங்காவா? சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
1: பிஏ செகண்ட் இயர், தமிழ் படிக்கிறேன் மேம்.
0: சூப்பர் மேம். அப்படியா, தமிழா? அப்பனா ஒரு கவிதை சொல்லுங்க, கண்டிப்பா நான் கேட்பேன்.
1: கவிதைங்களா?
0: ஆ,
1: எந்த கவிதைனாலும் பரவாயில்லைங்களா?
0: ஆ, ஓகே சொல்லுங்க.
1: லைஃப் பத்தி ஒரு நான் கவிதை சொல்றேன்.
0: ஆ, கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க எல்லாரும் கேக்குறோம்.
1: விழுவதெல்லாம் எழுவதற்கு தான் என்று அலைகள் சொல்கிறது. விழுவதற்கு எல்லாம் எழுவதற்கு என்று அலைகள் சொல்கிறது. அழுவதெல்லாம் சிதிர்ப்பதற்கு தான் என்று காலம் சொல்கிறது. சோதனைகளை கண்டு நீ கலங்காதே, சாதனைகள் படிக்க துணிந்து நில், சாதனைகள் படிக்க துணிந்து நில்.
0: அடடி, ஆச்சரியக்குறி, சூப்பரா இருக்கு மேம்.
1: உங்க ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படிங்களா மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஏன் பிஏ தமிழ் எடுத்தீங்க?
1: தமிழ் மேல இருக்க ஒரு பற்று தான் மேம். நம்ம தாய்மொழி தமிழ் இல்லைங்களா, நம்மளே தமிழ் எடுக்கலாம் எப்படி மேம்?
0: சூப்பர் மேம், சூப்பர் மேம், கேட்கவே சூப்பரா இருக்கு. ஓகே, காலேஜ்ல எப்படி போகுது உங்களுக்கு?
1: காலேஜ்ல ஜாலியா போயிட்டு இருக்கு மேம்.
0: ஓகே, எக்ஸாம் வர டைம் எல்லாம் படிச்சாச்சா?
1: படிச்சிட்டே இருக்கோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீடியம் தானுங்களா, அதனால தமிழ் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டா மாறி நான் தமிழ் எடுக்க ஆரம்பிச்சேன்.
0: ஓகே மேம், சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம்க்காக. சரி, நம்ம கேம்க்குள்ள போயிடலாமா?
1: ஆ, போலாம் மேம், போலாம் மேம்.
0: ஓகே, மார்னிங் அலாரம் என் எனிமி.
1: இது ரிவேஸ்ல சொல்லணுங்களா?
0: ஆமாம்.
1: எனிமி என் அலாரம் மார்னிங்.
0: சூப்பர் சூப்பர், எல்லாருக்குமே மார்னிங் அலாரம் எனிமி தான், அதனால நான் இதை கண்டிப்பா உங்ககிட்ட
1: கேட்டேன். என்னலாம் கேட்டிங்கன்னா, நான் மார்னிங் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி
0: வச்சிருவேன். ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவீங்களா இல்ல ஏன் ஆஃப் பண்ணுவீங்களா?
1: நான் திருப்பி ஆஃப் பண்ணிடுவேன்.
0: புரியல,
1: மார்னிங் அலாரம் திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்கும், நான் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு
0: தூங்குவேன். என் இனமடா அப்படின்ற மாதிரி இருக்கு கேக்குறப்ப.
1: நடந்திருக்கா?
0: சூப்பர் மேம், சரி, நான் உங்களுக்கு ஒரு, இப்ப நீங்க வந்து பிஏ தமிழ் சொல்றீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்றேன், சொல்வீங்களா? தலைகீழ சொல்லணும், ரிவர்ஸ் த சென்டென்ஸ்ல. ஓகே மேம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ரெடியா? நீங்க பிஏ தமிழ்ன்றதுனால நீங்க உங்களுக்கு தமிழ் பற்ற நாங்க சோதிக்கணும்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்ல.
1: உலகு முதற்றே பகவன் ஆதி எழுத்தெல்லாம் முதலாகிற.
0: கரெக்டா? சூப்பர்.
1: நான் ஒரு தமிழ் ஸ்டூடண்ட், என்னவே நீங்க சோதிச்சீங்கன்னா நான் தப்பா சொல்லிடுவேன்.
0: சூப்பர் சூப்பர் பிரியங்கா. சரி, அடுத்த ஒரு இது சொல்லவா, கேக்குறீங்களா? சொல்றீங்களா?
1: சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம்.
0: ஓகே, காலேஜ் கேன்டீன் சமோசா செம டேஸ்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு. இதோ ஒரு சூப்பர் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நடிக்கிறதுக்காக.

0: இங்கே வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது FM ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:53. கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு கலக்கலான ரிவர்ஸ் த சென்டென்ஸ் கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி கலந்துகிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இதோ சாங் வருது, ஒரு பாதி கதவு நீ அடி. தாண்டவம் திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜி லாவண்யா. ஸோ இந்த ஷோக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி அப்படின்றது எங்கிருந்து வருதுன்னே தெரியாதுப்பா. அப்படி ஒரு ஷோ தான் நம்மளோட கட் கேமரா ரோலிங். எஸ், அப்படியே எப்படி நம்மளோட நேர்கள் வரப்போகிறாங்க, எப்படி இதை பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது நினைப்பிலே ஒரு ஆர்வத்தோடு இருப்போம். எஸ், இதாவது ஒரு சூப்பரான டைம் இல்லையா? அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஒரு டீயோட சேர்த்து நம்ம எஃப்எம் ரெயின்போவை கேட்டுட்டு அதில் சொல்லக்கூடிய டயலாகை எப்படி ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த டைம்ல என்ன டயலாக் கொடுக்க போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னொரு ஆர்ஜி இருக்காங்க, அவங்க இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா?
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி சின்ன தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் சும்மா தெரிக்க விட போகிறீங்கன்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான டைலாக் தான் அவங்களும் வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் லாவண்யா?
1: கண்டிப்பாக அவங்களுக்கான டைலாகை நம்ம கொடுத்துடணும்ல சீனா. அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா என்ன இவ்வளோலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கான டைலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா என் குணத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்.
4: நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்தாலே
3: அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதான பிளானு.

0: என்ன
1: லாவண்யா, தமாசு தமாசுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆக்ஷனை இறக்கி விட்டுருக்கீங்க.
0: ஆமா, அப்பதான் நம்மளோட நேர்கள் வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு இது கொடுங்க, நாங்க என்ன பண்ணுவோம்.
1: ஓகே, இது வந்து இப்போ கேட்டோன்னு எனக்கே இந்த டைலாக் வந்து புள்ள இருக்குது. ஆனால் திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் இதை போட்டு காட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெமரி அடை மண்டையில் ஏற்றிட்டு எவ்வளோ ஒரு வெறியோடு நம்ம நேர்கள் வந்து பேச போகிறாங்கன்றத நம்ம கேட்டுக்கலாமா?
0: ஏ ஸோ உங்களுக்காக மறுபடியும் டைலாக் வருது, கேளுங்க.
2: பங்களா, பணத்தை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் என் குணத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்காமல் போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே
3: போனாலும். இருபது பேரு நீ வத்த ஆளு அடிக்கு தீனு ஒரு பிளான் இருக்கணும்.
2: தமாசு தமாசு அடிக்கிறதாண்ட பிளானு.
0: நம்பருக்கு
4: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு
4: மாபெரும்
6: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 4:10, 20 நிமிஷம் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும். சோ டயலாக் கொடுத்தாச்சு, நான் வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸோட நம்மளோட ஃபர்ஸ்ட் நேயர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வேற நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உலகத்தை.
1: ஆமா, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு.
2: ஆமா ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைவலைகளை மிதந்துட்டீங்க இன்னைக்கு, இல்லீங்களா?
1: நினைவு
2: பறவை இல்லீங்களா? அதை விட தட்டி எழுப்புறதுக்கு இப்ப லாவண்யா ரெடியா இருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்க பிளானே நீங்க அடிக்கிறது தான்.
0: எஸ் மேடம், நீங்க கண்டிப்பா டயலாக் கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப நாங்க உங்களுக்கு திருப்பி எல்லாம் பிளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படிதானே?
3: பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்.
4: நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்த ஆளு, அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும்.
3: தமாசு தமாசு, அடிக்கிறதாண்ட பிளானே.
0: ஓகே ஹேம்லதா மேம், என்ன டயலாக் கேட்டாச்சா?
1: என்ன வேணாலும் செய்வேன்.
2: ஆனா தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா
1: தன்மானத்துக்கு ஒண்ணு

0: போட்டு தள்ளிடுவேன்.
1: ஓகே, அடுத்து வாங்க.
0: நாங்க நீ ஒத்த ஆள் இருக்கிற, நாங்க 20 பேர் இருக்கிறோம், உன்னால என்ன செய்ய முடியும்?
2: நீலாம்பரி
1: இதுல ஒரு சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஆமா, நடுவுல ஆனா எங்க இப்ப காலி பண்ணீங்க பாருங்க, அவ்வளவுதான். ஆமா சொல்லுங்க.
0: நீலாம்பரி
1: நன்றி.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? நம்ம லைவ்ல இருக்கோம், டைரக்டா போயிடலாமா?
3: காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்.
4: நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்த ஆளு, அடிக்கு தீன்னு ஒரு பிளான் இருக்கணும்.
3: தமாசு தமாசு, அடிக்கிறாண்ட பிளானே.
2: ஐயப்பன் சார் டயலாக் கேட்டாச்சா?
0: ஒண்ணுமே கேட்கல, நீங்க பேசிக்காது.
1: பணத்தை மட்டும் தான் பாத்துருக்கேன்
0: சிவன் இல்லாம சக்தி இல்ல.
2: நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயாரா இருக்காங்க. நமக்கு அடுத்து நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்? நம்ம லைவ்ல இருக்கோம். ஓகே தண்டபாணி சார், ரெடியா?
5: என்ன செய்வான் ஆனா தன்மானத்துக்கு தலை குனிய விட மாட்டான்.
1: அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் வேணும்.

0: சொல்லுங்க. தமாசு தமாசு
1: தமாசு தமாசு
0: அடிக்கிறது தான் பிளானே.
1: அடிக்கிறது தான் பிளானே.
0: ஓகேங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சார், நல்லா ட்ரை பண்ணீங்க சார்.
2: நன்றி சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
2: ஓகே சார், வரக்கூடிய எல்லா நேர்களும் வந்து ரொம்ப சூப்பராகவே அந்த டைலாக் வந்து அப்படியே உள்வாங்கி நம்மளோட நேர்கள் அப்படியே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா
0: இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யா, நீங்கள் அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு வாட்டி நம்ம நேர்களுக்கு ப்ளே பண்ணி கொடுத்து அவங்க வந்து நிறைய வந்து இது நல்லா உள்வாங்கிட்டு நல்லா பேசுறதுக்கு அவங்களுக்கு நம்ம திரும்ப நம்ம சான்ஸ் கொடுக்கணும், ப்ளே பண்ணிடலாமா?
2: கண்டிப்பாக.
3: பங்களா பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா என் குணத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்.
4: ஏய், நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்தாலே
2: உங்களோட திறமைகளை நீங்க கண்டிப்பா வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்க டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2271176 பூஜ்ஜியம் மற்றொரு 2275230. சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் வருது அரண்மனை 2 திரைப்படத்திலிருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர்.

0: 4:24 நிமிடம் ஆயாச்சு. கரெக்டான டைம். ஸோ நம்ம கட் கேமரா ரோலிங் ஷோவில் இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமாக நம்ம வந்து ஒரு டைலாக் கொடுத்தோம், அதையும் நாங்கள் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளோட நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமாக இருக்கும் சந்திரசேகர் சார். சொல்லுங்க, நீங்க டைலாக் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, அதனால தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு வந்துட்டீங்க.
1: ஆமா ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி டைலாக் போடுங்க, நான் கேக்குறேன்.
0: என்ன சொல்லிட்டீங்க? சரி, உங்களுக்காக கண்டிப்பா நாங்க, நீங்க கேட்டு நாங்க போடாம இருக்கவே மாட்டோம். உங்களுக்காக டைலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
2: பங்களா பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என் குணத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்.
3: ஏய், நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்தாலு
2: அடிக்கிறதுக்கு.
1: இருந்தாலும் பணத்தை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டேன். ஆனா என்னுடைய தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா தலையே போனாலும் தப்பு பண்றது இல்ல. நாங்க எல்லாரும் நீ 20 பேர் இருக்கோண்ட, நீ ஒரே ஒரு ஆளா இருக்கடா. இருந்தாலும் கவலை இல்ல, பரவாயில்ல.
0: சொல்லுங்க, ரெடியா இருக்கோம் நாங்க.
1: தமாசு
0: தமாசு
1: பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா தலையே போனாலும் நான் தப்பு பண்றதே இல்ல. டேய், நாங்களா மொத்தம் 20 பேரு, நீ ஒரே ஒரு ஆளுடா. தமாசு தமாசு, அடிக்கிறதுதான் என்னோட பிளானே.
4: ஓகே சந்திரசேகர் சார்,
1: அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வாலேஷன் அவங்க கூட பேசிட்டேன். நான் மாத்தான டைலாக சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு உங்க ரெண்டு பேர் கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். ஆஃப்டர் 1.5
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது நீங்க சூப்பரா ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுகள்.
1: கட்டாயம் கட்டாயம்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க

0: பண்ணதுக்கு. மறுபடியும் ஒரு தடவை
1: பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்.
2: நாங்க மொத்த 20 பேரு, நீ வத்தாலே அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும்.
1: தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானே.
0: எஸ், ஸோ கட் கேமரா ரோலிங் ஷோவில் இருக்கும் இன்னைக்கு வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸோட. அடுத்ததான் நான் வந்துட்டேன் அப்படின்னு யார் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம். வணக்கம் சார்.
3: சீனுக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: சையத் விருப்பத்தோடு பேசுறேன்.
4: ஓகே சார், சூப்பர். ரெடியா இருக்கிறீங்களா டைலாக்கு?
3: ஓகே.
4: நாங்க வந்து நீங்க பேசுற டைலாக கேட்கறது தான் எங்களோட பிளானாவே இருக்குது.
3: அதாவது இந்த
4: என்னாலும்
3: என்னுடைய தன்மானத்தை விட்டு
4: தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா தலையே போனாலும்
3: விடமாட்ட. அப்படி என்ற அந்த விமான சிரிப்பு இருக்கு
4: பாஷா பாய் நடுவில் வராரு உங்களுக்கு. சொல்லுங்க. அடுத்து வாங்க. ஏய், நாங்க 20 பேரு, நீ ஒத்த ஆளு, அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் வேணும். எங்க அடுத்த லாய் டைலாக் பிடிக்க பாக்கலாம்.
3: நீங்க 20 பேரு, ஆனால ஒத்த ஆளு அப்படின்னு அந்த ரொம்ப அருமையாக தம்பி அந்த சேர்ந்து
4: சொல்லுங்க. தமாசு தமாசு அடிக்கிறதுதான் என்னோட பிளான்.
3: தமாசு தமாசு அப்படின்ட்டு அவ்வளவுதான் முடியும் தம்பி.
4: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஆரம்பத்துல நல்லா எடுத்தீங்க, டேக் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு.
0: நம்பர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டயலாக்ஸ் எங்ககிட்ட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
0: நாங்க 32 நிமிடம் கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கோம். ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பட்டை கிளப்பிட்டு இருக்க நம்மளோட நேர்களோட இதுல அடுத்தது யாரு?
4: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் முதலார்பேட்டையில இருந்து தங்கப்பாண்டி பேசுகிறேன்.
4: ஓகே தங்கப்பாண்டி சார், டைலாக் கேட்டீங்களா?
0: நன்றி சொல்ல போறோம்.
7: ரெடியா இருக்கேன்.

0: டைலாக் டெலிவரிக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: இருக்கேங்க சார்.
0: ஓகே,
2: கட், கேமரா ரோலிங்.
1: பங்குங்களா? பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிற நீங்க என் குணத்தை பத்தி தெரியாம
0: போயிடுச்சு. நடுவுல ஒரு டைலாக்
2: விட்டுட்டு
0: தலையே போனாலும்
1: இந்த காங்கேயம் ஊருக்குள்ள இருக்கானா, காத்து புயல கூட யோசனை பண்ணிதான் உள்ளே வரும்.
0: முடிச்சிங்களா?
2: எனக்கு
0: வந்து டயலாக் ஒண்ணுனா அது
2: தன்மானதுக்கு. பெங்களூர் நாட்கள் திரைப்படத்துல இருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யார் நம்ம கிட்ட வந்து பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். புதுவையில் இருந்து ஆசை தம்பி.
2: ஓகே சார், உங்களுடைய டயலாக் கேட்க நாங்களும் ஆசை ஆசையா இருக்கிறோம் சார்.
1: ஓகே
2: ஓகே, ரெடியா இருக்கீங்களா நீங்க?
1: ரெடி.
2: இல்ல என்னமா சொல்ல வந்தீங்களே?
1: படத்துக்காக எதையும் செய்யறனா என் தன்மானத்துக்கு ஒண்ணுனா தலையே போனாலும்
2: கொடுங்க.
1: இங்க நான் 20 பேரு, நீ ஒத்தாலே அடிக்கிறதுனா ஒரு பிளான் வேணும். தமாசு தமாசு தமாசு தமாசு அடிக்கிறதா என் பிளானு.
2: ஓகே சூப்பர் சார்,
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: ஃபுல்லுமே சொல்லி
2: முடிச்சிட்டேனா? சொல்லிட்டீங்க.
1: கொஞ்சம்
2: போறேன்.
1: லோகத்தில் ஒரு யோகியன் உண்டாய் உண்டிங்கில் அதை பாலக்காட்டு மாதவனாக்கும். போ போ பாட்டு வேணும் போறேன் அந்த படத்தில்.
2: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். செம டைலாக் இல்லைங்களா? அவர் நல்லா பேசிப்பார். அந்த இது கேரளா இல்லைங்களா?
1: ஆமா.
2: ஓகே ஓகே, சூப்பர் சார், நல்லா பேசுனீங்க. நம்முடைய நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கு
1: நன்றி.
0: நன்றி சார்.
1: ஓகே, நன்றி.
0: தமாசோடையும் ஒரு எடுத்த உடனே ஒரு பவரோடையும் வந்து லாஸ்ட் தமாசு தமாசுன்னு யார் முடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கிட்ட ஒரு நேயர் வந்திருக்காங்க, யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: இருவரும் நலமா இருக்கும் உங்களுக்கு. நாங்க கட் கேமரா ரோலிங் சொல்லணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க.
2: ஓகே ஓகே, சூப்பர் மேடம். டயலாக் ஆரம்பிக்கலாமா? கேமரா ரோலிங்.
3: பங்கா, பணத்தை பத்தி தெரிஞ்ச நீ என் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். காசுக்காக நான் எதையும் பண்ணுவானா என் தன்மானத்துக்கு ஒண்ணுனா தலையே போனாலும் நீ ஒத்தாலு நாங்க 20 பேரு பிளான் பண்ணி அடிப்போம். தமாசு தமாசு அடிக்கிறதான்டா என் பிளானே.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்
0: சூப்பர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அப்படியே ட்ரை
3: பண்றோம்
2: அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வீட்டுல போய் சொல்றீங்க தமாசு தமாசு. ஓகே
0: தெரிஞ்சுக்கலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

4:43 நிமிடம் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும் பாருங்க.

0: மங்கள், என்எஸ்பி ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
1: எஸ், இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ஷோ அப்படி ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு டைலாகோட தான் போயிட்டு இருக்கு. ஆஹா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா, நம்மளை விட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட நேர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்களும் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணும், 2271 170 2250 நம்பருக்கு. இது மட்டும் அனல் பறக்கலை, வரக்கூடிய பாட்டும் அப்படியே அனல் பறக்க போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 4:53 ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸான டைலாக், எது வேணா சொல்லிட்டே போலாம். அப்படி ஒரு
1: டைலாக் சொல்லிக்கிட்டே போலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பவரா இருந்தது அந்த டைலாக்.
0: ஸோ அந்த மாதிரியான ஒரு டைலாக் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஷோவில் கொடுத்தோம். ஸோ அந்த டைலாக்கை வந்து நம்ம எப்படி பவர் மாஸ் அப்படிலாம் நிறைய சொல்கிறோமோ அதே பவரோடையும் அதே மாதிரியான ஒரு மாஸோடையும் நம்மளோட நேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து சொன்னாங்க. அதாவது இவ்வளோ பெரிய டைலாக்காக இருக்கே அதை சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நோ, நீங்கள் எவ்வளோ பெரிய டைலாக் வேணால் கொடுங்க, ஆனால் நாங்கள் அதை எப்படி உங்களுக்கு வந்து சொல்கிறோன்றது மட்டும் பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காமல் அந்த டைலாக் வந்து அவங்களுடைய மைண்டில் எப்படி இருக்கோ
2: கேளுங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அதிரடி காலாட்டா ஷோவான எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு கேட்க போறீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோல வந்து இப்ப நான் உங்க ஆர்ஜி சீனு பேசிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஷோவோட ஸ்பெஷலி பீச்ல போயிட்டு அங்க வந்து ராக் பண்றாங்க நம்ம ஆர்ஜிஎஸ் ஒவ்வொருத்தரும். அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜி எங்க இருக்கிறாங்க சுற்றுலா மாறிட்டு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதிய கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல் இன்னைக்கு விளையாடு வந்து நான் தான் இங்க ராக் பீச்சுக்கு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு பயங்கரமான கலாட்டாவும் பன்மே நிறைய இருக்க போகுது. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய பீச்சோட நிலவரத்தை சொல்லிக்கிறேன். பீச் வந்து இப்ப லைட்டா வெயில் அடிக்கிற காரணத்தால கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்குது. சோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஜாலியா பண்ணா பேசி என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன சேட்டம் பண்றாங்க, என்னென்ன பண்ணலாம் பண்றாங்கன்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன். நான்
1: இன்னைக்கு சும்மா தெரிக்க விட போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்டுலாம் கத்தி திரைப்படத்துல இருந்து.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேரம் 5:14 ஆறு நொடிகள்ல அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே விமல் வந்து பாத்தீங்கன்னா ராக் பீச்ல தான் போயிட்டு இருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த வானம் வந்து அது வானிலை மேகமூட்டத்துல இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையில என்ன நிலவரம் சொல்லிட்டு நம்ம இப்ப விமல் கிட்ட கேட்டலாம். ஹாய் விமல்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு பீச் வந்து ரொம்ப களைகட்டி தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஆனாலும் தெரியும் உங்களுக்கு களைகட்டி இருக்கும். வெயில் டைம்ன்றதால அங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கூட்டங்கள் தான் இருக்குது. இப்பதான் வந்த மணிக்கா இருக்காங்க மக்கள் எல்லாம் வந்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நேரத்தும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில், ஒரு மேகமூட்டம், மழை அதுக்கப்புறம் மேகமூட்டமா இருந்ததால கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. பீச் வந்து சூப்பரா களைகட்டி இருந்துச்சு. வெயில்ன்றதால வீக்கெண்ட் எடுத்தால கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. வரவங்கள்ட்ட எல்லாம் பேச போறோம் நம்ம. சோ கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கொஞ்சம் அவங்கவுங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. ஒரு குட்டியான பாட்டு கேட்டு வந்து பேச ஆரம்பிச்சலாம். தொடர்ந்து கேளுங்க. உங்கள் மனசு
0: ஓகே விமல். நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். அஞ்சான் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 5:18 ஆறுநொடியில் அலையோடு விளையாட நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இப்ப ராக் பேஸ் வந்து விமல் என்ன சொல்ல போறாரு கேட்டலாம். வணக்கம்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் தான் உங்கள் தொடர்பு.

0: ரெக்கா இப்ப ரெண்டு பிரதர்ஸ் வந்து பீச் காத்து வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட தான் பேச போறோம். ஓகே ஓகே சூப்பர். நீங்க என்ன பிபிஎஃப் நீங்க? ஓகே, இப்போ இதுல யாரு குட்டி யாரு பெரியவர்? பெரியவர். இப்போ நீங்க எல்டர் பிரதர் இவர் யங்கர் பிரதர், உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இப்ப சில வீட்டுல பாத்தோம்னா ஷர்ட் எடுத்து போட்டுக்குவாரு, இல்லைன்னா வந்து அம்மாட்ட வந்து ரொம்ப குட்டியா ரொம்ப செல்லமா இருப்பாங்க வீட்டுல சில பேரு. இதுல யாரு வீட்டுல ரொம்ப செல்லும், யாரு ரொம்ப அழகா? அவரு தான் செல்லம், அவர் ரொம்ப அழம் பிடிக்கிறவரு. இப்ப உங்க நீங்க மூணு பேர்ல பிரதர்ஸ் சொல்றதுனாலே வந்து ஒரு ஜாலியான இருக்கு. மூணு பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குனாலே தங்கச்சிங்க தாண்டி பிரதர்ஸ் தான் அப்படின்னாலே இருக்கும். இப்போ அண்ணன் தான் அப்படின்னாலே தம்பிங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய பலம். அதே போல வந்து அண்ணனுக்கு வந்து தம்பிங்க ரெண்டு பேரும் பெரிய பலமா இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணுன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பா? இவரு நீ பரவாயில்ல குட்டி வரு, நீங்க வர மாட்டீங்களா? நீங்க வந்துருவா? இப்ப அதிகமா அம்மாட்ட வந்து ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா யாரு பண்ணும்? இப்ப வந்து வீட்டுல வந்து சமத்து குட்டி ஏதாவது உங்களை வந்து காப்பாத்துறான்னா, இப்ப அண்ணன் வந்து இப்போ போராட்ட பிரச்சனை வெளியே போற அம்மாட்ட சொல்லி சமாளினா இவர்கிட்ட சொல்லுவீங்களா இல்ல ஒன்னு எப்படி மெயின்டைன் பண்ணுவாரா, இல்ல வந்து இதுக்கு வந்து கமிஷன் கேட்பாரா?
1: மெயின்டைன் பண்ணுவாரா.
0: இப்போ நீங்க ஏதாவது ட்ரெஸ் வந்து அழகா எடுக்கிறீங்க, அது இவரு பிடிச்சி போச்சு, இவங்க ட்ரெஸ் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? கலவரமா இருக்குமா இல்ல ஜாலியா எடுத்துக்கா? ஜாலியா இருக்கும். நீங்க சுத்த போலன்னா சாக்ரிஃபைஸ் அதான. ஓகே, போட்டு கடைக்கு வந்து ஏதாவது வாங்க போனோம்னா யார பஸ் அனுப்பு, உங்களை அனுப்புவாங்களா இல்ல இவங்களை அனுப்புவோம்? போக மாட்டீங்களா? உனக்கு கைங்க வைக்கணும், ஏன் அவன் போக சொல்ல வேண்டியதானே அப்படின்றீங்களா? ஓகே சரி. இப்ப உங்களை பிரதர் வீட்டுல வந்து எனக்கு வந்து ஒரு பிரதரா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிக்கிறதா ப்ரோ அப்படின்னு. உங்களுக்கு வந்து உங்களுடைய எல்லா பிரதர் எவ்வளவு பிடிக்கும்? இப்ப எஜுகேஷன்ல உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவது? அதனாலதான் ஜாலியா இருக்காரு அவர், இல்லன்னா வீட்டுல இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும்ல. ஓகே சரி, இப்ப ஹாஸ்டல் போறாங்களே இப்ப மிஸ் பண்றேன். இப்ப அண்ணா இருக்கு முதல்ல என்னன்னா உங்களுக்கு பண்ணுவாரு, ஹாஸ்டல் போன பிறகு இதெல்லாம் கிடைக்கல என்னன்னா. ஓகே, அடிக்கடி நீங்க வந்து இப்ப வெளில கூட்டு போறது எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு டேடி ஸ்தானத்துல இருந்து இல்ல இல்ல நீங்க போயிட்டு பார்த்த ஒரு நல்ல மூவினர் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இல்ல வந்து வெரி குட் சூப்பர் அப்படின்னு? இப்ப நீங்க என்ன உங்க அண்ணன் வந்து ரொம்ப அமைதியா இருப்பீங்களா இல்ல வந்து எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பீங்க?
1: ஜாலியா இருக்கும்.
0: அதே ஒரு பெட்ல தூங்கும் போது இடம் வந்து எனக்கு கிடைக்கணும் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்ற அடிதடிலாம் யாரு இதுல வந்து அதிகமா தண்ணும்
1: அடிதடில அவங்க எடுத்துவாங்க இடத்தா இல்ல
0: இடமே இருக்காதா? என்ன கொடுமை சார், ஒரு மூத்த பிள்ளைக்கு ஒரு பெட்
1: தூங்கும் போது தெரியாது.
0: எப்பத்துல இருந்து நீங்க வந்து உங்க அண்ணன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்? அண்ணா தெரிஞ்சு இப்ப அண்ணன் ஜாலியா அவங்களெல்லாம் தாண்டி அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஜோனா இல்ல பிரதர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஜோன் கொடுக்கும்
1: போயிட்டாங்க.
0: இப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் தம்பிக்கிட்ட ஷேர் பண்ண முடியும் ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட் ஜோன்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம், பிரதர் வந்து சில விஷயம் ஷேர் பண்ணுவோம். சோத்துல வருஷம் வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு மூமெண்ட்லாம் இருக்கு.
1: என்ன சொல்லலாம், வாய் தர மாட்டேன், இதுதான் இங்க முடிஞ்சிடும்.
0: கண்டிப்பா சூப்பர் ப்ரோ, இதெல்லாம் கங்கரா. ஓகேங்களா சூப்பர். சரி ஓகே, தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு என்ன மூவி
1: பைசன்ல இருந்து?
0: தான்.

0: ஓகே, கேட்டஜே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்ல டைம் தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம்
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் இப்ப பாடல் கேட்கலாம், பைசன் காளமாடன் திரைப்படத்திலிருந்து.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 5:28. 59 நொடிகளில் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராக் பீச் வந்து விமல் பேசிட்டு இருக்காரு. அங்க காத்தடிக்கிற சத்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. அப்படின்னா பீச் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அங்க இருக்கிற மக்களுடைய வைப் எப்படி இருக்குன்றத விமல் கிட்ட நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாயா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா பேசிட்டு இருக்கோம். வணக்கம், உங்க பேர் சார்?
3: என்னோட பேர் பிரதாப்.
2: பிரதாப், நீங்க என்ன பண்ணுங்க?
3: நான் வந்து கலெக்ஷன் பண்ணுறேன்.
2: கார்த்திக் வீட்டுக்கு போன கலெக்ஷன் பண்ணும்போது கிரிக்கெட் ஓடுது உட்காருவாரு, நாளைக்கு பண்றப்ப குழந்தைக்கு போடலாம் கலெக்ஷன் தான் வந்துருங்க. கஸ்டமர் வெயிட் பண்ண சொன்னா வந்து இது வந்து உங்க மேனேஜருக்கு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா எப்போ நினைக்கிறேன்?
3: சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட். நான் தான் ஃபர்ஸ்ட். நான்தான் உங்களை இன்னொரு ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும்
2: இருக்கிட்டேன். நீங்க நினைப்பீங்க நான் வேற எங்கேயாவது கூட வேலைக்கு போயிருப்பேன், இந்த வேலைக்கு கூட்ட நினைக்கிறீங்களா? என்ன
3: உங்களுக்கு தெரியும் நம்ம பசங்க எது செட் ஆகும், வேற எந்த வேலைக்கு போய் செட் ஆகும். நம்ம கூட இருக்கும்போது வேலைக்கு வேலையாவும் இருக்கும். நம்ம
2: இப்ப எப்படி நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல வேலை செய்யணும், அதெல்லாம் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு. ஒரே இடத்துல வேலை செய்யும் போதெல்லாம் நீங்க அடிக்கிற பண்ணலாம் மத்தவங்களுக்கு புரியவே புரியாது.
3: எப்படி சொல்றேன், நமக்கு வேற ஒருத்தவங்க வந்து நம்ம கூட ஜெல்ல வாங்க முடியாது. கூட இருக்கிற பசங்க வச்சு நம்ம வந்து ஏன்டா பண்ணலன்னு நம்ம திட்டினாலும் சரி எது சொன்னாலும் சரி எல்லாம் ஏத்துப்பாங்க. வேற வேணா
2: இப்ப நீங்க மேனேஜர், இப்ப நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க, இங்க பாருப்பா இது போல பண்ணிடக்கூடாது, இது போல வந்து பண்ணணும், இவன் திட்டுருவாரு.
3: மதிய மாட்டேன், மதிய மாட்டேன், எனக்கே தெரியும், நானே பாத்துவேன். இதை மட்டும் செய்யுங்க, இதை மட்டும் செய்யுங்க, அவ்வளவுதான் விட்டுறேன் சொல்லி நம்ம வந்து எல்லாரும் மிஸ் பண்ணதும் தனியா கூட நம்ம திட்டதான் போறேன். அதெல்லாம் உனக்கு வந்து அவரு ஒரு பேச்சு மீட்டிங் அவ்வளவு மரியாதை பேச மாட்டேன்.
2: இப்ப வந்து நீங்க என்னன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாம் வந்து இப்ப நம்ம சின்ன வயசுல பேசுவோம், நம்ம பேசுவோம் நிறைய விஷயம் பேசுவோம், கலாய்ப்போம் மத்தவங்களுக்கு. என்னதான் நீங்க அப்படி பேசி கலாய்ச்சிட்டு இருப்பீங்க, அது போல இருக்குமா? இல்ல நீங்க ஒரு ஆபீசர் மாதிரி இருப்பீங்க அவருடைய?
3: அப்படியே பாப்போம், எங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசிப்போம். திடீர்னு சிரிப்பா எது சிரிக்கிறாங்க அவனுக்கும் தெரியாது. சரி சொல்லிட்டு சரி ஓகேவா போலான்னு நான் பண்ண. அவன் அதை பத்தி யோசிச்சா பண்ணா பேசுவேன். வேற விஷயம்
2: சொல்லிட்டு எதுக்கு தெரியுமா?
3: அதெல்லாம் இல்ல ப்ரோ, இது எப்படி சொல்றதுனா, நம்ம வந்து ஒர்க் அவனுக்கு ஒர்க், உங்களோட ஒர்க் நான் கரெக்டா கொடுத்தோம்னா நாங்க ஃப்ரெண்டா மூணு பேருமே சேர்ந்து அவங்கள
2: அப்ரோசல் வரல, ஒரு இது வரல,
3: வர்றது வரும் நம்ம சொல்லிடுவோம், வராத வாண்ணா தலைகளெல்லாம் ஒரு ரூபா தரமாண்ணா.
2: இப்ப நீங்க மூணு பேரும் வெளியில அவுட்டிங் போனா மேக்ஸிமம் அவுட்டிங் தான் போறீங்க, வேற விஷயம் ஆபீஸ் அப்படின்றது. அடுத்து நீங்க அவுட்டிங் எல்லாம் போன எங்க எங்கெல்லாம் போயிருக்கோம்?
3: மேக்ஸிமம் பார்
2: தான். ஓகே, அடுத்தது நீங்க சேர்ந்து மூவிக்கு போன என்ன மூவி?
3: நாங்க லாஸ்டா என்ன மூவிக்கு போனோம்? யார் படம் அது?
2: படமே பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த
3: மாதிரி ஓட்டிடலாம், எல்லாம் வந்துருது, யாரு கேட்டுதான் போறேன். அதுல
2: உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கு, எப்படி நினைக்கிறீங்க?

0: அவன் சந்தோஷமா நீ கோச்சிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நீ கோச்சினாலும் கோச்சிக்க அப்படிலாம். இப்ப உங்க ஃப்ரெண்டு மேனேஜரா இருக்காருல்ல, இவர் வந்து சில நேரத்துல வந்து சில விஷயத்துல சொல்லுவாரு, அப்ப உங்களுக்கு எப்படி தோணும் இவன்ட்ட போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு
1: நான் சேர்த்தானே உன்னோட கலெக்ஷன் பாப்பேன்.
0: நம்ம கடை படிக்கும் அதனால உடனே கூட நடை போடும் அதனால எதுவும் தெரியாது. நிறைய இன்சிடென்ட்லாம் நாங்கள் ஒன்றா தான் ப்ரோ வந்துருக்கோம், எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள இப்போ நீங்கள் போகும்போது வீட்டுக்கு போகும்போது தங்கி தங்கிகளை போவீங்களா உள்ள போகணும் அம்மா எங்கம்மா இருப்பா சொல்லிட்டு பெட்ரூம்
1: நேராக பெட்ரூம் எல்லாம் பண்ணுவோம். என்ன ஒன்றே இவங்க வீட்டில் ஒருத்தா இருந்துச்சா எங்கிட்ட ஒருத்தா இருந்துச்சா
0: நான் எங்கள் வீட்டில் எப்படி தானே எங்க கூட சரியா பண்ண
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேரம் 5:45, 21 நொடிகள். ஆலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்ப ராக் பீச்ல இருக்க விமல் கூட பேசலாம்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ

0: மக்களோட விளையாடு. வணக்கம், உங்க பேர்?
1: என் பேர் அசன்.
0: உங்க பேரு?
1: புகழே.
0: உங்க பேரு?
2: சந்திரகம்.
0: பேர் எப்ப ஃப்ரெண்ட்ஸா வந்து இதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டா வரணும்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எப்ப ஃப்ரெண்டா வந்து ஜாயின் பண்ணீங்க?
1: ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு
0: பார்க்கும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி
1: இவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன் அப்படிதான்.
3: அவன் ரவுடி பையன் நினைச்சேன். நம்ம பக்கத்துல யாவது உட்காராவன் அப்படின்ற மாதிரி பார்த்தேன்.
0: உங்களுக்கு
2: காலேஜ் சேர்ந்து தானே சேர்ந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பழகணும் பழகிட்டு.
0: ஆனா நீப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் இருக்குல்ல, தாட் இருக்குல்ல, அந்த தாட்டை தாண்டி இப்ப இவரெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்போ ஒரு நண்பனா எப்படியா இருக்கு? மனுஷன் இருக்காங்களா பாடினு
1: நானும் ரவுடிதான்ற மாதிரி இருக்கான். நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் சொல்றான்.
0: கிளாஸ்லயே வந்து பெர்ஃபெக்ஷன், உங்க மூணு பேர்ல வந்து பெர்ஃபெக்ஷனா சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து லேசியா இருப்பாங்க, சில பேர் எது நடந்தாலும் போனா போட்டுண்டா அப்படின்ற பேர் இருப்பாங்க. இதுல மூணு பேர்ல யாரு இருந்தது கேட்டு
1: சொல்லாம கொள்ளாம முடிச்சிருவான். இவன் கூட இவன் தனியா ஒரு கேங் கூட சுத்துவான், அந்த கேங் கூட சேர்ந்து எல்லாமே முடிச்சிருவான். குடிச்சிட்டு என்கிட்ட வந்து அவன்தான் உட்காந்துருப்பான். எல்லாமே ஏந்திருக்க சொல்லும் போது இவன் ஏந்திருக்க மாட்டான், நாங்க ஏந்திருப்போம். இன்னும் அவன் கிட்ட முடிச்சிருந்தான்
0: இருக்கோம் துரோகம் துரோகம் துரோகம் துரோகம்ன்ற பேர் இருக்கும்.
1: அவன் கூட சேர்ந்து முடிச்சிருந்தான். சொல்லலாம் மேடம்,
3: இல்லன்னா நான் முடிச்சிருக்க மாட்டேன், நான் ஏன் முடிக்க போறேன் அப்படின்னு.
2: காலேஜ் ஒரு மாசமா வரல,
0: இப்பதான் நிக்கவும் வரல. இன்னைக்கு மாடல் எக்ஸாம் முன்னாடி வந்தேன், இல்லன்னா வந்துருக்க மாட்டேன். சரி, இப்ப அடிக்கடி லீவ் போடுறதுல உங்க கேங்ல யாரு? நீங்க தான்
1: நினைக்கிறேன்.
3: லீவ் போட மாட்டோம், ஆனா காலேஜ் வந்துடும். காலேஜ் வந்துச்சு, நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு வேற எங்கேயாவது
0: போயிட்டோம். இது என்ன புது டெக்னிக்?
3: லேப் லேப் போயிட்டு லேப்ல உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது வேலையா பார்ப்போம்.
0: மேம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ரொம்ப துரு துருன்னு பதில் சொல்றாங்க. நம்ம தான் பெரிய டாப்பர் அப்படின்ற நினைப்பு யாரு இருக்கா? அந்த
3: மேம் நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்போம், அதனால எங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க.
0: கிளாஸ்ல ஊம குத்துவோம் சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. பாண்டிக்கிறது ரெண்டு பேரா இருக்கும், அது
1: யாரு எது பண்ணாலும் சந்திரகாந்த் பாடி. பாப்பா
0: சந்திரகாந்த் கெட்டா கெட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னாங்களா?
1: சந்திரகாந்த் பேர் வந்தோம்.
0: சந்திரகாந்த் நீங்க பாவியா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதே போல வந்து டிஃபன் பாக்ஸ் யார் காலி பண்றது ஃபர்ஸ்ட்? இப்ப வீட்டுல இருந்து பாக்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் காலி ஆயிடும்.
1: இவங்க எல்லாமே அதிகமா சாப்பிட மாட்டாங்க, ஆனா இவங்களுக்கு சாப்பிடுவோம்.
3: அவன் தான் சாப்பிடுவா, எங்களோடதான்
0: தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, இதுக்கு கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இப்ப அதிகமா நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி காலேஜுக்கு போய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லீவ் டேஸ்ல எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க இது நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல எங்கெல்லாம் பிளான் பண்ணி போயிருக்கீங்க? இல்ல போ இன்னும் பிளான் பண்ணிக்கிறீங்க?
1: பிளான் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு இவனை கூப்பிட்டு வரதே பெரிய பாடா இருந்தது. இன்னைக்கு மதியம் இவனுக்கு

0: அடிச்சு இவனை கூப்பிட்டு வர்றதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தவன அங்க போய் விழிநூருக்கு, விழிநூர்ல இருந்து இவனை கூப்பிட்டு வர வச்சிரு. நீங்க அவ்வளவு
1: இவனுக்கு பத்து எக்ஸாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டானுங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். லேட்டா வந்து அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே வாமச்சான் இந்த மாதிரி செல்ல போறான் அப்படின்னானுங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்து வீட்டு வாசல் நின்று வாப்போம்
0: ஒரு கேங்ல ஒரு கட்டிப்பாளர் எப்ப போத்தாலும் போன் எடுத்து நம்மகிட்ட பேசிட்டே இருப்போம். கொஞ்சம் திரும்ப உனக்கு இது போல நடந்துச்சுன்னு காரணமே எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அது போல யாரு எல்லாம் பேசுவீங்க?
2: இவன் தான் எனக்கு போன் அடிப்பான். போன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியல, எல்லாரும் பொதுவாக பண்றாங்க அப்படின்னு போயிருப்பான். ஏன் பேசுறீங்க?
0: இப்ப வந்து அதிக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசுவோம். ஏதோ ஒரு காரணம் எத்த வேணாலும் பேசிட்டு இருப்போம். நான் ரீசெண்டே எல்லாம் பேசிட்டு இருப்போம் போன்ல எல்லாம். அது போல ரொம்ப நேரம் எல்லாம் யாரும் தெரியல பேசுவீங்க? மூணு பேர்ல யார்கிட்ட பேசுவீங்க? மூணு பேர் கான்பரன்ஸ்ல பேசுவீங்க?
3: ரொம்ப நேரம் பேச மாட்டோம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அவ்வளவுதான்.
0: வந்து காலேஜ் இருக்கிறது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க. சாட்டர்டே சண்டே உடனே நீ யாரும் நானும் போயிடுவீங்களா? இல்ல வந்து
2: அப்படின்னு சாட்டர்டே சண்டேஸ் தான் அவ்வளவுதான். இவன் யாரும் நாங்க யாரும் அப்படியே கலந்து
0: நீ எதுக்கு என்ன பார்க்க வர அப்படின்றீங்களா? திடீர்னு சாட்டர்டே சண்டே
3: எதிர்பார்த்தேன்
0: சரி, உங்க மூணு பேருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர்னா யார சொல்லுங்க? ஆக்டர் பேரு சொன்னப்பா. ஓகே சரி, நீங்க வந்து ஆக்ட்ரஸ்னா யாரும்
3: ஆக்டர்ஸ்னு யாரோ பிடிக்காதுன்னா எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்
2: பிடிக்க முடியும். யாருமே தெரியாது அவங்கள, அவங்க சரி வராங்க போறாங்க
0: அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகணும்னு ஒரு ஐடியாலஜி எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும்
3: சோப்புல வேலைக்கு போறேன்
0: நீங்க. ஒரு தேங்காய் எவ்வளவு தெரியுமா? 30 ரூபாய் விக்குது, 35 ரூபா, 40 ரூபா விக்குது. இப்ப கடையெல்லாம் 50 ரூபா விக்குது. நீங்க வண்டி வச்சாலுமே பெரிய ஆயிடுவீங்க.
3: ஒரு நாளைக்கு 1000 ரூபா உனக்கு.
0: நாளைக்கு 1000 ரூபா? ஓகே, அதுக்கப்புறம் 1000 ரூபாவா? போனது சார் 10 ரூபா மாத்துங்க பசங்களை. சரி ஓகே, அடுத்து வந்து அதான் சொல்றேன் உங்களுக்கு பிளானிங் எல்லாம் என்ன இருக்கு? தேங்காய் உரிக்கிறது ஒரு இது இதுக்காக உங்க வீட்டுல இருந்து படிக்க வச்சாங்கன்னு கேட்க மாட்டாங்களாப்பா, அதுக்காக
3: சொல்றேன்.
0: எல்லாமே
4: அலையோடு விளையாட நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். ஐ திரைப்படத்திலிருந்து

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:20

0: இரண்டுக்கு கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 5:59 எட்டு நொடிகள்ல அலையோடு விளையாட நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இப்ப நம்ம ராக் பிச்சலர் கவிமர் கூட பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஒரு மூணு பேர் இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே மூணு பேர் பீச்சுக்கு வந்திருக்காங்க பேசலாம். ஆனா உங்க பேர் கார்த்திகேயன், சுரேஷ்,
4: கௌதம்.
3: நான் வந்து பாகிஸ்தான் கம்பெனியில சேர்ந்தவன். பெங்களூர்ல ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்க மறுபடியும்
4: சரித்திரத்தில் எழுத வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஒரு மூணு பேர் ஒரு டைரிக்கு போடுங்க, இது எழுதுங்க அப்படின்னு சொல்லணும்.
3: ஆமா ப்ரோ,
4: அந்த ஃபீல்ட் தான். சரி, இப்ப நீங்க மூணு பேரும் வந்து சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சின்ன வயசுல வந்து சில சேட்டெல்லாம் பண்ணிருப்பாரு, இப்ப வந்து திடீர்னு பார்த்தா ஒரு மெச்சூர் காய ஆயிட்டு சில பேருக்கு முடியும் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் காட்டும் போது நீங்க எப்படி இருந்தா தெரியுமா, நீங்க வந்து
3: இவன் சொல்லலாம் ப்ரோ. இவன் முன்னாடி ரொம்ப பண்ணுவான், இப்போ ரொம்ப
5: நாங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அது ஒரு மெச்சூரான ஸ்டேஜுக்கு அப்புறம் அதான் அந்த கல்பிரிட்டி வந்து
4: இன்ன வரைக்கும் வெளியே போனா வீட்டுல இருந்து கால் வருவோம், அதனால வர மாட்டோம்ப்பா அப்படின்னு
3: சொல்றேன்.
4: ஃபேமிலியில இருந்து வந்தவங்களா? பாவம் ப்ரோ, நானும் அப்படிதான் ப்ரோ.
3: நாங்க ஆனா சொல்ல மாட்டேன்.
4: ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு இருக்கீங்க மூணு பேரும், அப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு ஒருத்தங்க போகும்போது எப்படின்னா பாக்கும்போது, வாப்பா தம்பி நீயாப்பா இவன்ட்ட சொல்லாம்ப்பா, இவன் கேட்கவே மாட்டேங்கிறான்னு வீட்டுல சொல்லுவாங்க. அது அது போல யார் வீட்டுல அடிப்பான்
3: இந்த மாதிரி
4: சேரவே சேராது.
3: வெளியில உட்காந்து வாசல் உட்காந்து பேசுறது வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறது அதுக்கப்புறம் டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு வெளியே அவுட்டிங் போறது அந்த மாதிரி ஊர்ல இருந்தா அந்த மாதிரி
4: ஒரே கிளாஸ் தான் இல்ல ஸ்கூல் மெத்த
3: எல்லாருமே ஒரே கிளாஸ் தான், ஒரே செக்ஷன் எல்லாமே அப்படிதான்.
4: கிளாஸ்ல வந்து நீங்க சின்ன வயசுல சொல்ற, நீங்க ஒரு ஒரு பர்சன் மட்டும் நல்ல பயரம் படிப்போப்ல, ஒருத்தர் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்காம இருப்பாரு, கேட்டா நைட் எல்லாம் நீ படிக்கவே இல்லடா என்னடா பண்றது அப்படின்னு ஒரு கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து உட்காருவார். அதுல யார் இந்த அப்படிலாம் பண்றீங்க நீங்க ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள. ஓகே, சரி, மூணு பேருமே வந்து ஒரு ஏதாவதுன்னா ஏரியாவில வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த இடம் வந்து அப்ப நம்ம எவ்வளவு ஜாலியா விளையாடணும்,
3: தெரியுமா
4: அது

0: அந்த ஸ்கூல தான் நாங்க சொல்லுவோம். இப்பவும் என் பொண்ணு நான் கூட்டு போயிட்டு அந்த மரத்துல ஏறுறது அதெல்லாம் ஒரு மெமரிஸா அவளுக்கு இப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய மெமரி எங்களுக்கு.
1: கேங்ல வந்து யாரு நானும் ரவுடி பாக்குறதுக்கு ரவுடி மாரி இருப்பாரு, ஆனா ரவுடி மாரி இல்லாம மாட்டேன். அது மாதிரி
0: இல்ல மாதிரி யாரு வேணா சொல்லுவாங்க கடத்தல்கார மாதிரி இருப்பாருன்னு
1: தெரியும். ஆனா சாப்பிட்டா இருக்கும் இதுல சில பேர்லாம் வெளியில போயிட்டு குக் எல்லாம் பண்ணுவோம். நான் இன்னைக்கு குக் பண்ண வேணாம் போயிட்டு அவ்வளவு சொல்லுவாங்க. அது போல யாரு
0: குக்கி வருவாங்க அவரும் குக்கி
1: வருவாங்க பண்ணி இது வரைக்குமே பிளான் நல்லதான் இருக்குது. இன்ன வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணல அப்படின்னா என்ன
0: ரோவா ட்ரிப் எல்லா கேங்கிலும் ஒருத்தங்க இருக்கீங்கம்மா ட்ரிப்பே இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் டைம் வரோம். இவரு முன்னாடி வந்தது இல்லை, நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். ஸோ பண்டிச்சேரியே 2 இயர்ஸ் ஆகுது, கோவான ஒரு 10-15 இயர்ஸ் ஆகுது. அதே இருமிக்கிட்டே போவா ட்ரிப்போ கண்டிப்பா அப்படிதான் போவோம். இல்லைன்னா அவங்களோட போக வேண்டியதா இருக்கும்.
1: அப்பாவை கொஞ்சம் கூட்டு போறீங்களா? வந்து ஒருத்தங்க கூட வெளியே போனோம்னா நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க பேசினா எனக்கு எல்லாமே அது யாருக்கிட்ட
0: ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவனுக்கு கால் பண்ணாலோ இல்லை அவன் எனக்கு கால் பண்ணாலோ எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தான் எப்போதுமே மூணு பேருமே பேசுவோம். ஸோ அதனால எப்போதுமே கான்ஃபரன்ஸ் கால் தான்
1: காலுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குல்ல. அது பேசினாலே ஏதாவது ஒரு வந்துடும். அதே போல சோகமா இருப்போம், ஆனால் சோகமானே தெரியவே தெரியாது. அது நம்ம வந்து கலாச்சாரம் இருக்கிறோம். அந்த கேள்வி
0: நாங்கள் ரெண்டு பேரும் வேணா கலாய்ப்போம்.
1: அது கூட உங்களுக்கு தெரியலையா?
0: நாங்கள் ரெண்டு பேரும் வேணா கலாய்ப்போம். ஆமாம்,
1: தேங்க்யூ ஸோ மச். கூட ஜாலியாக தொடர்ந்து பேசலாம். ரெண்டு பொங்கல் தொடர்ந்து நேர்களே நீங்க இன்னைக்கு ஃபுல்லாவே பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பரா பேசுறீங்க, ஃபன் ஃபன் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. அது இல்லாம வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோன், அதாவது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட் ஜோன் நம்மளுக்கு இன்னைக்கு கேட்டாங்க பேசுறதுக்கலாம். அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணதெல்லாம் பாத்தீங்க. ஸோ இதே போல நான் என்ஜாய் பண்ணதோட நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. தொடர்ந்து கிளங்கி எஃப்எம் ரெயின்போ யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு
2: நன்றி விமல். இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில் ராக் பீஸ் வந்து விமல் ரொம்ப சமயத்தை தெரிவிக்க விட்டுட்டாரு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2 கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2 கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அவரை டச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டொம் ஃபரன்சன் வரவேற்றார். பிரதமரின் 5 நாடுகள் பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: வரும் 17 தேதி வரை நெதர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2 கட்டமாக அந்நாட்டு பிரதமர் மற்றும் நெதர்லாந்தின் அரச குடும்பத்தினரை சந்தித்து பேச உள்ளார். நாளை இந்திய வம்சாவளியினர் மற்றும் நெதர்லாந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளார். இப்பயணத்தின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் வாழும் அடையாளமாக த ஹேக் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பை டச்சு தலைவர்கள் தொடர்ந்து பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நெதர்லாந்து சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு குறித்து அனைவரும் பெருமை கொள்வதாக அவர் தெரிவித்தார். கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டிற்காக அயராது உழைக்க தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார்.
1: வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு வரி விதிப்பதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் அதில் எல்லளவும் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு நிபந்தனை விதிக்க வேண்டிய எந்த அவசியமும் தற்போது இல்லை என்றும் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்களின் வியாபாரத்தை எளிமையானதாக மாற்றவும் தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: டெல்லியில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்த இலக்கை எட்ட தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காமல் சமூகத்தில் இவை நீண்டகால பிரச்சனையாக இருந்து வருவதாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் ரேஜ் பில் மூலம் 182 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை இந்தியா முதன்முறையாக பறிமுதல் செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்குள் நுழையும் ஒவ்வொரு கிராம் போதைப் பொருளையும் அரசு கட்டுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் துணிச்சலாக செயல்பட்ட ஒவ்வொரு வீரரையும் அவர் பாராட்டினார்.

0: பள்ளிக் கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளதா என்பது குறித்து உடனடியாக ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்க அருகிலுள்ள பள்ளிகள், கல்லூரிகள், போக்குவரத்து நிலையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் தயாரிப்போர் மற்றும் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக சேமித்து வைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கிராமங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் யுபிஜி ராம்ஜி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்து விளக்கினார். கிராமப்புற மக்களுக்கான இத்திட்டம் வாயிலாக மகாராஷ்டிர அரசு 30 லட்சம் வீடுகளை கட்ட இலக்கு நிர்ணயித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று முதன்முறையாக சிக்கிம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெறும் சிக்கிம் மாநில நிறுவன தின விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். அவருடன் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தொன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தில் வேரூன்றிய இயற்கை எழில் சூழ்ந்த சிக்கிம் மாநிலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதுடன் தேசத்தின் வளர்ச்சிக்கு நீடித்த உதாரணமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சிக்கிம் மாநில நிறுவன தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ஊடகப் பதிவில், நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் மாநிலம் அளித்துள்ள பங்களிப்பு மதிப்பிற்குரியதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அம்மாநிலம் தனது 50வது உதய தினத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும், சிக்கிம் மாநில மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநில உதய தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகின் முதல் இயற்கை விவசாயிகளை கொண்ட சிக்கிம் மாநிலம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சிறந்த உதாரணமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சிக்கிம் மாநில மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று புதிய உச்சத்தை தொட தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சியை சந்தித்து மேற்காசிய பிராந்திய சூழல் குறித்தும் அதன் உறவுகள் குறித்தும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு நலன் சார்ந்த பரஸ்பர உறவுகள் குறித்து கருத்து பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவருக்கு பாராட்டுதல்களையும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக பதிவில், இந்தியா உகாண்டா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே 12ஆம் தேதியே வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முறைகேடுகளை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம் என்றும், இந்த விவகாரத்தில் மிக ஆழமான சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு பிரச்சினைக்கு முடிவுகட்ட அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் முன்னதாகவே கசிந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில், இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்தது. இந்த நிலையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதற்கிடையே நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவரை மத்திய புலனாய்வுத்துறை இன்று கைது

0: செய்துள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 6:20.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 நேர்கள் அனைவருக்கும் ஒரு ஹாய், குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு மக்களை. உங்களோட ஆர்ஜே லாவண்யா, மனம் விரும்புதே ஷோ. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் ரெடி. ஸோ அதை வழங்குறதுக்காக நானும் ரெடியாக வந்தாச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும் அப்படின்னா ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள், 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு. சோ நிகழ்ச்சியில நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்க இந்த நேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து? ஓகே ஐயப்பன் சார், என்ன விருப்ப பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகே கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.

0: மனம் பெருமதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேவரட் சாங்ஸ் கேட்கக்கூடிய உங்களோட ஃபேவரட் ஷோல நெக்ஸ்ட் சாங் யார் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புவனகர்ல இருந்து விரும்பி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் சார். என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: இரட்டை ரோஜா படத்துல இருந்து சிறுபாணி ஆத்து தண்ணி மேம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே மேம், தேங்க்யூ.

0: நேர்களை இன்று இரவு 7:25 முதன்மை அலைவரிசை 6215 கிலோ ஹெர்ட்ஸில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்க மறவாதீர்கள். டைம்ஸ் ஏரியா 6:32:33 நொடிகள் ஆயாச்சு. நம்ம வந்து ஒரு ஃபேவரட்டான ஷோவில் இருக்கோம். அது என்ன அப்படின்னா, மனம் விரும்புதே அப்படின்னு அந்த ஷோவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனம் விரும்பக்கூடிய சாங்ஸ் எல்லாம் நானும் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அடுத்து வந்து யார் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கை கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் தற்கரியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், உங்க மனம் விரும்பிய சாங் என்னன்னு சொல்ல போறீங்க இப்போ?
1: கழுகு, இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ஆத்தாடி மனசுதான் ரெக்க கட்டி பறக்குதே அப்படின்னு. ஏன் இந்த பாட்டு கேக்குறேன் அப்படின்னா, அந்த சாங் ஒரு மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் நல்லா இருக்கும்.
0: நன்றி.

0: 43 நொடிகளாயாச்சு. மனம் வரும் உதய் ஷோல ஃபேவரட் சாங்ஸ் நம்மளோட லிசனர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: ஓகே அபுசாலி சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படம் பாசமலர்கள்.
0: ஓகே,
1: பாடல் செண்பக பூவை பார்த்து.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
0: எஸ் ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் எஃப்எம் ரெயின்போல கேட்கணும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு நான் எப்போவும் ரெடிங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களோட விருப்பப்பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போல 2271760 2275230 என்ற நம்பர்ஸில்.

0: 6:44 நிமிடமாயாச்சு. மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட லிசனர்ஸ் அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. அதுவும் சூப்பரான சாங்ஸாவே கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் வந்து என்ன சாங் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து சார்? ஓகே, ராஜேந்திரன் சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: பார்வை ஒன்றே போகும் படத்துல இருந்து சுழிச்சுலியான்ற ஒரு பாட்டு.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி சார்.

0: நேரம் 6:50 நொடிகள் ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஷோவில் இருக்கோம் அப்படின்னா மனம் விரும்புதே ஷோவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யார் அவங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து?
1: அத்தலையில் மிதக்கும் கலைத்தேரு, பண்பலையில் இனிக்கும் படைச்சாறு, லாவண்யா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: ஓகே, தட்சிணாமூர்த்தி சார், என்ன விருப்ப பாடல் வேணும் சார்?
1: விடுதலை வேண்டும் ஒரு இசைத்துறை, அது அடைபட்டு கிடைப்பதோ இந்த இசைத்தட்டு என்னும் சிறைச்சாலை. சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறும் இந்த இசைத்துறை எங்கள் செவிகளில் வாத்திடுமா ஒரு சுகப்பாலை. சிறைச்சாலை படத்துல ஒரு பாடல்
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: 6:52 ஆயாச்சு. சோ மனம் விரும்பதே ஷோல நெக்ஸ்ட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் கோழிக்கு முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: கலையரசு பாளையம்.
0: ஓகே கலையரசு சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படமும் பாடலும் கவிதை நிலையில்.
0: கண்டிப்பா.
1: முன் இரவு நேரம் இடிக்கும் மின்னல் தெரிக்கும், இன்னொரு குற்றாலமாய் ஒரு சோடி குயில் கல் பழி சூழலில் சாரலில் நடிப்பு, ஒரு மங்கள புன்னிகை இவள் விடிகளில் இதழும் பொங்கி வழியும் காவிரி ஊற்று, மஞ்சள் குளிக்கிற சிஞ்சு குருவிக்கு நெஞ்சில் ஒரு தனியாத தாகம், மங்கள நான் ஏறும் நயனமாலம் இன்னிசைக்கும் பூமாலை சூட வருவது இவளின் மனசுக்கேற்ற மகராசனும்.
0: கண்டிப்பா சார், வழங்கி இல்லாம உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஒரு துள்ளலான பாடல் நயனை சேர்ந்த பாடலை சேர்ந்து வரும்.
0: ஓகே சார், ஓகே,
1: நன்றி
0: நன்றி சார்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. சிக்கிம் மாநில உதய தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அவரை டச் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டோம் ஃபரன்சன் வரவேற்றார். நாளை இந்திய வம்சாவளியினர் மற்றும் நெதர்லாந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். இப்பயணத்தின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக்கொண்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு நடைபெறும் சிக்கிம் மாநில நிறுவன தின விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். அவருடன் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்த இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் துணிச்சலாக செயல்பட்ட அனைவரையும் அவர் பாராட்டினார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இருதரப்பு நலன் சார்ந்த பரஸ்பர உறவுகள் குறித்து கருத்து பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் ரெடி, உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு நானும் ரெடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா 2271176022752230 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை இப்போ பிரெயின் போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். டைம் சரியாக 7:03:27. நிகழ்ச்சியில ஃபேவரட் சாங் கேட்க வந்திருக்க நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து?
2: கடலூர் மாவட்டம் புள்ளஞ்சாவடி வன்னியப்பாளையத்துல பேசுற மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். என்ன விருப்ப பாடல் வேணும் சார்?
2: உன்னால் முடியும் தம்பின்ற ஒரு படத்துல இருந்து, இதழில் கதை எழுதும் நேரம் இதுன்னு ஒரு சூப்பரான பாடு மேடம்.
1: அப்படியே ஃபுல்லா நீங்க பாடி இருக்கலாம், அப்படியே பாதியில நிறுத்திட்டீங்க.
2: இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சோம்.
1: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
2: நன்றி மேடம்.
1: ஓகே, சோ நம்ம நேயர் கேட்ட விருப்ப பாடல் அவருக்காக வந்துட்டு இருக்கு. சோ எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
0: 7:10 ஆயாச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் உங்களோட ஃபேவரட்டான மனம் விரும்புதே ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த ஃபேவரட் சாங் யார் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
2: நான் தென்பேல இருந்து கணேஷ் ராஜா.
0: ஓகே கணேஷ் ராஜா சார், என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: மெல்ல திறந்தது கதவு படம்.
0: ஓகே.
2: தில் தில் தில் மனதில்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி.
2: ஓகே மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றி சார்.
3: தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எனும் சற்று நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான இம்மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொலிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டுப் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகல்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம்பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
2: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது. இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 லாக்ஸ் ஆகும்.
1: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
3: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற போது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுங்க தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
1: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா, சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கசகஸ்தானின் கிரிகோரி லொமகைன் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது.

0: ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹத்தாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 7:25.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. டைம் சரியா 7:25:46 ஆயாச்சு. நெக்ஸ்ட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
4: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன்.
1: ஓகே கலைவாணி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
4: படம் வந்து டிஷ்யும் நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் அந்த சாங் மேம்.
1: நீங்க ஃபுல்லா பாடினதா பாட்டு உங்களுக்கு? ஓகே உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: தேங்க்யூ மேம்.
1: நன்றி.

0: 7:34 நொடிகள் ஆயாச்சு. மனம் விரும்புதை ஷோல மனசுக்கு விரும்பின பாடல கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட நேயர்கள் எல்லாருமே. ஸோ நம்மளும் சேர்ந்துதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங்க யார் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார் இங்க இருந்து?
1: ஆரியபாளையத்திலிருந்து மலராமன் பேசுறேன் மேடம்.
0: மலராமன் சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படிக்காதன் பழத்திலிருந்து ராஜாவுக்கு ராஜா நான் பாட்டு போடுங்க மேடம், கேட்கலாம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நீங்க கேட்டு அங்க போடாம இருப்போமா, உங்களுக்காக பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார். ஓகே, ஸோ நம்மளோட நீங்கள் கேட்ட சாங் அவருக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களோட விருப்ப பாடலில் கேட்கணும் அப்படின்னா இப்போ பிரெயின் போக்கு கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு. ஸோ உங்கள் விருப்ப பாடலை ப்ளே பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் சீக்கிரமாக டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்யூன் வித் 1 0 2.8 இது இப்போ பிரெயின் போ புதுவை.

நேர்களை இன்று இரவு 9:30 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் சங்கீத வானிலே கேட்க மறவாதீர்கள்.

0: ஏழு மணி 36 நிமிடம் 50 நொடிகள் ஆயாச்சு. மனம் விரும்புவதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாரு, இங்க இருந்து?
1: சின்ன புதுப்பத்துல இருந்து ராஜா.
0: ராஜா சாருக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஓடிச்சே கேட்டீங்களா நீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: உங்க பேர்லயே இருக்கனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.
1: அந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓகே சார், இப்போ வந்து அந்த பாட்டு நம்ம ஆல்ரெடி ப்ளே பண்ணியாச்சு. ஆஹா, அப்ப நீங்க அடுத்து என்ன பாட்டு கேட்க போறீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தகலகலா வல்லவன் படத்துல இருந்து
0: கேட்டுட்டே இருக்காங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ உங்களோட ஃபேவரட் சாங் கேக்குறதுக்கு ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 2275230 நம்பர்ஸ்ல.

0: நேர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். உங்களுக்கு டைம் முடிய போது இன்னும் சாங் கேட்கலன்னா சீக்கிரமா கால் பண்ணுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த டைம் இன்டிமேஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: என்ன
0: விருப்ப பாடல் வேணும்?
1: படம் வறுமையின் இடம் சிவப்பு பாடல் சித்தி இருக்கு மிச்சம் இருக்கு அந்த பாடல் தான்.
0: கண்டிப்பா ரெண்டு லைன் பாடுங்களா எங்களுக்காக? நீங்க பாட்டு போட்டுருங்க, கண்டிப்பா வழங்கிடலாம் உங்களுக்காக. ஜெயா மேடம் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே.

0: மாமாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்.
1: கவித

0: மனம் விரும்பிய பாடல் எல்லாம் நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. மனம் விரும்புது ஷோல நம்மளும் கொடுத்துட்டே இருக்கோம். சோ நெக்ஸ்ட் சாங் யாருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார் இங்கிருந்து?
1: ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: ஓகே முருகன் சார்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: படம் வந்து அண்ணாமலை, பாடல் வந்து அண்ணாமலை, அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி மேடம் உங்களுக்கு.

0: மனமிருமதே ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த லாஸ்டான ஒரு லக்கி காலர் யாரு, யார் விருப்ப பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். என்ன விருப்ப பாடல்
1: வேணும்?
0: கண்டிப்பா பாட்டாவே பாடிட்டீங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பா வழங்கிடுறோம். சொல்லுங்க. ஓகே, சரி, நீங்க பேசுறதானா கொஞ்சம் சரியா கேட்கல, பட் இருந்தாலும் நீங்க பாட்டா பாடிட்டீங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி மேம்.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட மனமிருமுதை ஷோல

நிறைய நேர்கள் வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தவருக்கு நமக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம், அந்த நேரத்தில் லைன் கிடைக்காம போயிருக்கும். டோன்ட் வரி, ஸோ நம்மளோட மனம்பெரும் தேஷோவும் எவ்ரிடேவும் உங்களுக்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே எஃப்எம் ரெயின்போவை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 102.8

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகளின் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக நெதர்லாந்து மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மாக்சிமாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய டெங்கு எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி டெங்கு காய்ச்சலிலிருந்து தற்காத்து கொள்ள குடிமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டுமென மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல், அதிநவீன சிகிச்சை வசதிகள், பரிசோதனை விரிவாக்கம், மேம்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். கிராமங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த வரும் July 1 முதல் VBG ராம்ஜி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்து விளக்கினார். கிராமப்புற மக்களுக்கான இத்திட்டம் வாயிலாக மகாராஷ்டிர அரசு 30 லட்சம் வீடுகளை கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டதில் 5 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீடுகளுக்கும் சூரிய மின்சக்தி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புதுச்சேரி பகுதி மாஹேயில் நடைபெற்ற ஓய்வூதியதாரர் சங்க வருடாந்திர மாநாடு நடைபெற்றது. இதில் ஓய்வூதியதாரர்களுக்கு தாமதமின்றி ஓய்வூதியம் மற்றும் அது தொடர்பான நிதி சலுகைகள் வழங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ண

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வெஸ்டர்ன் மியூசிக், மியூசிக் பை த பே சென்னையிலிருந்து அஞ்சல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான இரவு வணக்கம். உங்களுக்கு பிடித்த மனதிற்கு இனிமையான பாடல்களை கேட்டுட்டு அப்புறமா நீங்க தூங்க போகலாம். ஸோ உங்களுக்கான மனதிற்கு இனிமையான பாடல்களை வழங்கறதுக்காக தான் நான் வந்தாச்சு உங்களோட ஆர்ஜி லவண்யா தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில. முதல் பாடல் கேட்க போறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி இனிமையான பாடல் அப்படின்னாலே, நம்ம ஒரு மெலோடியான சாங்கை கேட்கணும் அப்படின்னாலே அது இனிமை தான். அப்படி ஒரு லவ் மேஜிக்கல் மெலோடி சாங் தான் ஃபர்ஸ்ட் சாங்கை கேட்க போறோம். சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய பியூட்டிஃபுல்லான கோம்போல பாடல் கேட்கலாம், டார்லிங் திரைப்படத்துல இருந்து.

எமைகள் ஓய்வெடுக்கும் இந்த இனிய தருணத்தில் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். பூக்களின் ஓய்வு யாருக்காக? பாடல் கேட்கலாம். ஐ திரைப்படத்திலிருந்து.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: ஹே, இங்க தாதா கிங்
4: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

தேன் சந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு அகெயின் ஒரு லவ் பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கேட்க போகிறோம். அதாவது மேஜிக்கல் சாங் தான் கேட்க போகிறோம். அதுவும் மெலடியான ஒரு சாங் கேட்க போகிறோம். என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் அனேகன் திரைப்படத்தில் இருந்தால் இவ்வளோ சொல்லியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்காக இருக்கும், கேட்டுட்டு வாங்க.

0: நேயர்களே, சைபோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

கேட்கலாம் லியோன் ஜேம்ஸோட மியூசிக்ல, சக்தி ஸ்ரீ கோபாலனோட பியூட்டிஃபுல் வாய்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வருது. அதுவும் நைட் டைம்ல கேட்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங். என்ன சாங், என்ன படத்துல இருந்து அப்படின்னா காஞ்சனா திரைப்படத்துல இருந்து.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் கேட்க போறோம் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து தூவானம். அப்படியே வானமே மழை பொழிகிற மாதிரி ஒரு சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பறந்து செல்லவா அப்படின்னு யாராவது சொன்னா நம்மளால பறக்க முடியாதுங்க. ஆனா இந்த பாடலை கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே பறந்தே சென்றுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாங் தான். கார்த்திக் மற்றும் சாஷா திருப்பதியோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல சாங் கேட்க போறோம். ஓ காதல் கண்மணி திரைப்படத்துல இருந்து. நிலைத்தி நேரம் 10:05 41 நொடிகள்.
1: பறந்து செல்வா, பறந்து செல்வா.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.

0: தாத்தா
1: சொல்றாங்க,
0: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. டைம் சரியா 10:16:36 நொடிகள் ஆயாச்சு. ஸோ அடுத்த சாங் கேட்கலாம், பாகுபலி திரைப்படத்திலிருந்து.

தேன் சந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த சாங் கேட்கலாம். கௌஷிக் கிரிஷ் மற்றும் பத்மலதாவோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

பத்து மணி 30:46 நொடிகள் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்துதே வானம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். மதன் கார்கியோட லிரிக்ஸ்ல டி இமானோட இசையில சத்யபிரகாஷ் மற்றும் வந்தனா சீனிவாசன் இணைந்து பாடிய பாடல் பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து.

தேன்சந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 10:45 ஆயாச்சு. நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம், ஒரு சூப்பர் ஹிட்டான சாங், மெலடி நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு சாங் தான் நீயும் நானும் என்ற பாடல் வரிகளோட ஒரு பியூட்டிஃபுல் சாங் வருது. நானும் ரவுடி தான் திரைப்படத்துல இருந்து.

நேரம் 10:53 நொடிகள் சித்தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச மசக்குட்டியே. ஸோ சாங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக என்ன ஃபிலிம்லேருந்து இந்த சாங் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஈடி திரைப்படத்திலிருந்தான் பாடல் வருது. ஜி வி பிரகாஷ் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலருடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் சாங் கேட்கலாம் வாங்க.

நாளை நண்பகல் 12-2 பேசுங்க தோழா. சோ ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷோ. எஃப்எம் ரெயின்போவில் மற்றும்

நேரம் 10:56 நொடிகள் ஆயாச்சு. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம பாடல் கேட்கலாம். கார்த்திகோட வாய்ஸ்ல உரிமையின் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தினையில் ருக்கோ சுருள் வெள்ளை ஈ கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு வரும் ஹீமோபோலியா நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலியில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட்பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள்.

0: ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2-15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 6:20 to 7 வரையிலும், 7:20 to 7:15 வரையிலும், 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 to 11 வரை தென் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நேரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58, 12:00, 1:00, இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை திண்டிவனம் AS ராமலிங்கம் குழுவினர் நாதஸ்வரம். அம்மாபேட்டை எம் பார்த்திவன் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலு. தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல்கள். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் தொள்ளாமூர் எம் ராஜாராம் தவிழ். தாளம் சதுஸ்ரஜாதி திருபுடை. 2:55 வானிலறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடியுள்ள பாடல். நாடகம் கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Purnima Samant Kadakoti. Prime Minister Narendra Modi today said that India and the Netherlands are working together to build a trusted, transparent and future-ready supply chain to address global disruptions amid what he described as a decade of disasters marked by multiple crises. Addressing a community program in The Hague, Netherlands, as part of his five-nation tour, PM Modi said, "The world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts, and an emerging energy crisis." He cautioned that failure to address these challenges swiftly could reverse global development gains and push large sections of the population into poverty. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
2: 21st sadi ka Bharat avsaron ki bhoomi hai. Bharat technology driven bhi hai aur humanity driven bhi hai. Bharat jitna ancient hai utna hi modern ban raha hai. और विकसित भारत की